0: குவைத்தில் உள்ள அமெரிக்க ராணுவ தளம் ஒன்றை ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் குறிவைத்ததாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையில் பல எதிரி படையினர் கொல்லப்பட்டதாகவும் அந்த தளத்தில் உள்ள வசதிகள் சேதமடைந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. ஈரானின் குசேஸ்தான் மாகாணத்தில் உள்ள 3 இடங்களில் அமெரிக்க ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதில் 7 பேர் கொல்லப்பட்டதாகவும் மற்றும் 8 பேர் காயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
1: மணித்தியால செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: நேரம் 8:04. நீங்கள் இணைந்திருப்பது CMR தமிழ் HD-யின் நில் பதில் சொல் நிகழ்ச்சி. நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் இன்று பல்வேறு விதமான வினாக்களுடன் நாங்கள் இணைந்திருக்கப் போகின்றோம். கொஞ்சம் இளம் வயது பிரிவினரை இலக்காக வைத்து இந்த நிகழ்ச்சி இடம்பெற இருக்கின்றது. அனைவரும் பங்கு கொள்ளலாம், அனைத்து வயது பிரிவினரும் பங்கு கொள்ளலாம். இள வயது பிரிவினர் இதில் கலந்து கொள்வது கேட்ட வகையில் வினாக்கள் எளிமைப்படுத்தப்பட்டிருக்கும்.

நேர்களை முதலாவது வினாவுடன் இணைந்திருப்போம். பொதுவாக விளையாட்டுகளில் உடல், உளம், மனம், மூளை இப்படி சார்ந்த விளையாட்டுகள் பல இருக்கின்றன. இந்த விளையாட்டுகளில் ஒரு விளையாட்டு ஏனையவற்றை விட மிக அதிகளவான மூளை சார்ந்த செயற்பாடுகளுடன் தொடர்புடைய விளையாட்டு. மூளை சார்ந்த செயற்பாடுகளுடன் தொடர்புடைய விளையாட்டு மூன்று விளையாட்டுகள் தருவோம். இதில் எந்த விளையாட்டு அதிகம் மூளை சார்ந்த செயற்பாட்டுடன் தொடர்புடையது? முதலாவது கரம், இரண்டாவது சதுரங்கம், மூன்றாவது டென்னிஸ். மூளை சார்ந்த செயற்பாடுகளுடன் தொடர்புடைய விளையாட்டு இது. முதலாவது கரம், இரண்டாவது சதுரங்கம், மூன்றாவது டென்னிஸ். ஆனால் நீங்கள் பார்க்கலாம் 4-1-6, 6-4-4, 6-2, 2-2. அனைத்து தரப்பினரும் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளலாம். நிகழ்ச்சியில் மீராவின் விருப்பத்தில் இந்த பாடல்

0: அந்த பாடல் ஒலித்தோய்ந்த நேரம் 8:13 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நில் பதில் சொல் நிகழ்ச்சியில் நேர்களை நீங்களும் இணைந்து கொள்ளும் அதேவேளை உங்கள் வீடுகளிலே இருக்கக்கூடிய உங்களது சிறார்களை இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இணைத்து அவர்களுக்குமான அந்த தேடல் தெளிவு இவற்றை அவர்கள் பெறுவதற்கான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கலாம். இது நாங்கள் வழங்குகின்ற தெளிவல்ல, அவர்கள் தேடுகின்ற போது ஏற்படுகின்ற தெளிவு. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தத்தை, ஒரு மலர்ச்சியை, ஒரு புதிய விடயத்தை அறிகின்ற அந்த புத்துணர்வை நிச்சயமாக அவர்களுக்கு கொடுக்கும். ஆகவே வருங்காலங்களில் உங்கள் இல்லங்களில் இருக்கக்கூடியவர்களை இந்த நிகழ்ச்சியில் தயங்காது இணைக்க நீங்கள் அவர்களை வழிபடுத்தலாம்.
1: KM Business Solutions, Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, இவற்றோடு Citizenship, PR Work Permituden, Sri Lankan Dual Citizenship, CPA மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்களின் சேவை. KMBusiness.ca 647-522-1775 647-522-1775
2: புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பெர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
0: இப்பொழுது விடைகளுடன் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
3: வணக்கம் சந்திரன்.
0: சந்திரன் பாருங்கள், வணக்கம்.
3: அருமையான புதன்கிழமை உங்களை சந்தித்து இருக்கிறேன். மகிழ்ச்சி நினைக்கிறேன். விடுமுறை உங்களை என்ன நினைக்கிற நிகழ்ச்சி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள், நன்றிகளும் வாழ்த்துக்களும். இது என்னுடைய பகல் வந்து சதுரங்கம்.
0: சதுரங்கம்,
3: ஆமாம். அதுக்கு தான் நிறைய மூளைச்சல் அளிக்கும்.
0: நன்றி நன்றி
3: நன்றி நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம். வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்க.
4: சதுரங்கத்துக்கு மற்ற அலையை பத்தி யோசிக்கணும். நிறைய நகர்த்து வேணும் கூட யோசிக்கணும்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்
0: குயின்சன் சொல்லுங்க.
5: சதுரங்கம் கண்டிப்பா என்ன உள்ளியாத தெரியாது. ஆடு புள்ளி ஆட்டம் விளையாடி இருக்கிறேன். பழனி பாம்பு சாயம் அப்படி விளையாடி இருக்கிறேன். இது விளையாடு. நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
6: வணக்கம் வாசன்
0: சொல்லுங்க.
6: ஓ சதுரங்கம்லாம் அதுக்குத்தான் நல்ல மூளை வேண்டும். ராஜாராணி எங்க நகர்த்துவது எப்படி இப்படி
0: ராஜாராணி மட்டும்தானா சாரா?
6: இல்ல எல்லா எல்லா வேண்டாம். எங்கெங்க நகர்த்தி எங்கெங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய நேரம் சிந்திச்சுட்டான். ஒரு கா ஒரு ஒரு தாயத்தை நகர்த்தணும்.
0: நன்றி. சதுரங்கம் தெரியும்.
6: தெரியும். வீட்டில தான் பிள்ளைகள் ஹஸ்பண்ட் எல்லாம் விளையாடுவாரு, பார்த்து கொண்டிருப்பேன் நான்.
0: நன்றி நன்றி
6: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம். நான் சுதன்.
0: சுதன் சொல்லுங்க.
7: சதுரங்கம் சதுரங்கத்துல நான் வந்து காட்டு விளையாட்டுக்காரன். என்னென்னா அந்த எனக்கு முறைப்படியான இதுகள்ல அந்த இப்பத்த பயிற்சிகள் எல்லாம் ஒண்ணு அடிக்கல. ஆனா எங்க மொழியோடைய விளையாடுறது நீங்கள் என்ன எல்லாருமே கேள்வி கேட்கறீங்க. நான் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். நானும் மயிலும் கிட்டத்தட்ட ஒரு வகையான ஆக்கள். ஆனா அதுக்காக அழகா அப்படியோண்டு கேட்டு வைத்தறிச்சல கிளம்ப கூடாது. எப்படியா இருக்குமென்று டக்கண்டு சொல்லுங்க.
0: நீங்களும் மயிலுமா?
7: நானும் மயிலுக்கும் ஒரே மாதிரியான ஆக்கள். ஆனா அதுக்காக நீங்கள் அழகோண்டு கேட்க கூடாது. அது இல்லை, அப்படி இல்லை, அதை விட்டுட்டு மழைய கண்டா மனசுல ஒரு சந்தோஷம், மனசுல தோக விரிச்சு. இப்ப இந்த குரல்லயே உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அந்த வழக்கத்தை விட ஒரு வித்தியாசம், அது ஒரு சந்தோஷம். நன்றி ஐயா.
0: நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
8: வணக்கம். நன்றியா
0: சொல்லுங்கள்.
8: சதுரங்கம்.
0: சதுரங்கம் நீங்க விளையாடுவீங்களே சதுரங்கம்?
9: கொஞ்சம் விளையாடுறேன், கூட பிடிச்சே சாப்பிட்டுருந்தேன். இது சும்மா கொஞ்சம் விளையாடுறேன். ஆனா தாயக்கட்டை நல்லா விளையாடுறேன், தாயக்கட்டையும் பாம்பு அது நல்லா விளையாடுறேன்.
0: நன்றி நன்றி
9: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
10: மூர்த்தி ஆயிக்கிறேன்.
0: மூர்த்தி சொல்லுங்கள்.
10: சதுரங்கம்.
0: நன்றி
10: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் இணைகின்றார். வணக்கம்
11: வணக்கம் வணக்கம் சார். சிவலிங்கம்.
0: சிவலிங்கம் சொல்லுங்கள்.
11: சதுரங்கம் தான் சார்.
0: சதுரங்கம் தான். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: சதுரங்கம் சிவாயகனின் ஒரு படத்தில் ஒரு 60-20 வெள்ளிமா என்று ஒரு படம், அந்த படம் மறந்துட்டேன்.
0: கௌரவ் கௌரவ் நன்றி.
12: ஓகே நன்றி.
0: ஆமாம் நேர்கள் தந்த விடை சரியான விடை சதுரங்கம், செஸ் என்று சொல்வது. அதான் மூளைக்கு அதிக வேலை கொடுக்கின்ற ஒரு விளையாட்டு இந்த சதுரங்கம் என்று இதை அழைப்பார்கள். அதன் பிறப்பிடம் தாயகம் எதென்று கேட்டால் உண்மையில் ஒரு ஆச்சரியமாக இருக்கும். சதுரங்கம் இன்றைய உலகம் முழுவதும் பரவி இருக்கின்றது. அப்படி பரவுவதற்கு அடிப்படையாக அமைந்தது இந்தியா. 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் இந்த சதுரங்கம் விளையாடப்பட்டிருக்கின்றது. நிகழ்ச்சியில் இன்னொரு நேர் காத்திருக்கின்றார், இணைத்துக் கொள்வோம். வணக்கம்
13: வணக்கம்.
0: மதன் சொல்லுங்க. தவம் ஆள் அவர் கொஞ்சம் கவனமா இருப்பார் கதைகள்ல. சரியா
13: தவத்திரி எனக்கு இருப்போம் வேண்டாம், எந்த நேரம் ஒரே மாதிரி
0: இருப்பேன்.
13: அப்படிதான் இருக்கணும். என்ன சதுரங்கம் தான்
0: சில பேர் பச்சை தண்ணியை குடிச்சிட்டு உளறு வீணும். சரி நன்றி. நேரம் இப்பொழுது 8:20. அது சதுரங்கம் என்பது மிகச் சரியான விட. இது இந்திய நாடு தான் இந்த சதுரங்கத்தை உலகத்துக்கு அறிமுகம் செய்தது. இந்தியாவில் இப்போது மிகச்சிறந்த பல வீரர்கள் உருவாகி இருக்கின்றார்கள். இந்த நிகழ்ச்சி நில் பதில் சொல் நிகழ்ச்சி. பல்வேறு விதமான வினாக்கள் மற்றும் விடைகளுடன் நாங்கள் இணைந்திருக்கும் நேரம் இப்பொழுது. நிகழ்ச்சியில் அடுத்த வினாவுக்குள் நாங்கள் நுழைவதற்கு முன்னர்,
14: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட், உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ், மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca. உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
0: அந்த பாடல் டொன்மில் சந்திரன் விருப்பத்தில் சித்தா திரைப்படத்திலிருந்து ஒலிக்க கேட்கலாம்.

0: பாடல் நொடித்தோ இந்த நேரம் 8:27 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் நெல்பதல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்
3: 416-700-2222 J.CA. நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
3: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
5: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
4: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
6: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
7: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
8: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

പാട്ട് പഠിച്ചേ തങ്കമേ ഞാന തങ്കമേ എന്ന നെനച്ചേ

0: நேர்கள் நீல் பதில் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்க நேரம். நேர்களே, பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, சஸ்கச்சான், மனிடோவா, இந்த பகுதிகளை இணைத்து நிற்கின்ற கனடாவின் ஹைவே இது. மீண்டும் ஒரு முறை, பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, சஸ்கச்சான், மனிடோவா, இந்த இடங்களை இணைத்து நிற்கும் வகையில் உருவாக்கப்பட்ட 1950-62 உருவாக்கப்பட்ட ஹைவே என்ன பெயர் கொண்டு அழைக்கப்படும், அல்லது எந்த ஹைவே, எந்த பெருந்தெரு? முதலாவது விடை சொல்கின்றோம், ஹைவே 2 பெருந்தெரு 2. இரண்டாவது விடை குயின் எலிசபெத் வே. மூன்றாவது ஹைவே 1 பெருந்தெரு 1. கேள்வி மீண்டும் ஒருமுறை, பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, சஸ்கச்சான், மனிடோவா, இந்த மாநிலங்களை இணைத்து நிற்கின்ற வகையில் அமைக்கப்பட்ட 1950-62 அமைக்கப்பட்ட பெருந்தெரு எது? முதலாவது விடை ஹைவே 2 பெருந்தெரு 2. இரண்டாவது குயின் எலிசபெத் வே. மூன்றாவது ஹைவே 1 பெருந்தெரு 1. அலையுங்கள் பார்க்கலாம், 416-6446-2222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக அழைத்து நேர்கள் விடைகளுடன் இணைந்திருக்கலாம்.
1: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: நேர்களே, பொதுவாக இந்த பெருந்தெருக்கள் என்பது கனடாவுக்கு உரித்தான ஒரு மிகச்சிறந்த ஒரு அழகு என்று சொல்லலாம். இந்த பெருந்தெருக்களில் பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, சஸ்கட்சான் மற்றும் மொனிடோபா ஆகிய மாநிலங்களை இணைக்கின்ற வகையில் உருவாக்கப்பட்ட 50-62களில் உருவாக்கப்பட்ட பெருந்தெரு இது. முதலாவது விடை ஹைவே 2, பெருந்தெரு 2. இரண்டாவது விடை குயின் எலிசபெத் ஹைவே. மூன்றாவது விடை ஹைவே 1. இப்பொழுது விடைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றார்கள். இணைத்து கொண்டு பாடலுக்கு செல்வோம். நிகழ்ச்சியில் முதலாவது நேர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: தேவகுமார் சொல்லுங்கள்.
1: இது ஹைவே 1.
0: போயிருக்கிறீங்களா ஹைவே 1?
1: கேள்விப்பட்டதா? ஆமாம்.
0: சரி, நன்றி தேவகுமார். நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
2: வணக்கம்.
0: வெண்பா சொல்லுங்கள்.
2: நிகழ்ச்சியில்
0: அடுத்த நேர், வணக்கம். போன சில வென்றிருக்கா?
1: அடிக்கடி
0: போய் நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் நடத்தினர், வணக்கம்.
3: சொல்லுங்க. அவர்
0: கண்டிப்பா உங்களோட நிகழ்ச்சியில் அடுத்த நேர், வணக்கம்.
4: சந்திரன்
0: சொல்லுங்க.
4: என்ன 2 மாசத்துல
0: நிகழ்ச்சியில் போயிருக்கீங்களா?
4: நன்றி
0: நன்றி. நிகழ்ச்சியில் அது ஹைவே 1 என்பது மிக சரியான விடை. இதில் இந்த ஹைவே 2, பெருந்தெரு 2, 1915 உருவாக்கப்பட்டது. டொரண்டோ, ஹாமில்டன்

ஆகிய நகரங்களை இணைக்கின்ற வகையில் உருவாக்கப்பட்டது. அதேபோல் குயின் எலிசபெத் ஒன்டாரியோ தொடங்கி நயாகரா ஃபால்ஸ் வரை நீண்டு செல்லுகின்ற ஒரு ஃப்ரீவே என்று சொல்லலாம். அது 1937 அந்த மிகப்பெரிய கட்டுமான பணிகள் நிறைவு பெற்றன. 17 ஆரம்பித்தது, 37 நிறைவு பெற்றன. அதேபோல் ஹைவே 1, அதுதான் நாங்கள் கேட்ட கேள்விக்கான விடை. பிரிட்டிஷ் கொலம்பியா, அல்பர்டா, சஸ்கச்சான், மெனிடோபா ஆகிய நகரங்கள் மாநிலங்களை இணைத்து செல்லுகின்ற மிக நீண்ட ஒரு பாதை. 1949 டிரான்ஸ் கனடா ஹைவே ஆக்ட் என்பதன் கீழ் இது உருவாக்கப்பட்டது. 1950 ஆரம்பிக்கப்பட்டு 62 அது உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. இப்படி அந்த விடைகளுடன் இணைந்திருந்த நேர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நீல்பல் சொல் நிகழ்ச்சியில் இணைந்திருந்த டொன்மில் சந்திரன், வெண்பா, குயின்ஸ்டன், சாரா, சுதன், நோர்வேஜியா, மூர்த்தி, சிவலிங்கம், தவம், மதன், தேவகுமார், பவான், வன்குவர் பவான் ஆகியோருக்கு இந்த வேளையில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

ஆமாம், அந்த வினா நில் பல் சொல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு நில் பல் சொல் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவதுடன், இதுவரை நேரம் நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த அத்தனை நேருள்ளங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு 5 மணி தொடக்கம் 9 மணி வரை எங்களது நிகழ்ச்சிகளில் பாடல்கள் விரும்பி கேட்ட நேர்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்கள், அது மட்டுமல்ல எங்களது திரை இசை புதிர் நிகழ்ச்சியுடன் கலந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, காற்றலை வழியே நிகழ்ச்சிகளை கேட்டு ரசித்த நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மீண்டும் மற்றொரு காற்றலை பொழுதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது என்றும் உங்கள் அன்பின் SS வாசன். நன்றி, வணக்கம் நேர்களே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன்சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
2: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலைவாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
1: Relax Well Mattress and Furniture Back to School Sale. August 24th முதல் September 6th வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில். இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relax Well Mattress and Furniture, 1600 Midland Avenue, Unit 2, Scarborough. 416-759-2600. 416-759-2600.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000. GTA கிரெடிட்.
4: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
5: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
4: 905-417-6069.
5: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம் வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ் மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ் செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ் மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம் புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.

0: நாள் பூங்காற்று புதிதானது புது வாழ்வு சதிராடுது.
1: காமாட்சி, இங்க இருக்கிற பூவெல்லாம் பார்க்கும்போது எனக்கு உஞ்ஞாபகமாவே இருக்கு. இந்த லெட்டர் உனக்கு ஒரு வித்தியாசமான லெட்டராகவே இருக்கும். பின்குறிப்பு: தம்பி ராமகிருஷ்ணா, கூச்சப்படாம மற்றவர்களையும் படித்து காட்டவும். பூ

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி, உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: இணைய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
3: நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: 모동 HD 더블 HD 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 34, நிலையாமை. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. குடம்பை தனித்து ஒழிய புல் பரந்தற்றி உடம்பொடு உயிரிடை நட்பு. தான் இருந்த முட்டையோடு தனித்து கிடக்க பறவை பறந்து வெளியேறி போய்விடுவது போன்றதுதான் உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
2: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
3: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
4: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
5: கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் இல்லைக்கரையில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999, 416-903-9999.

நெஞ்சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் கூறலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோ துக்குயிலும் நீதானோ இவள் ஆவாரம் பூதானோ நடை தேர்தானோ சலங்கைகள்

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகினில் மங்கை ஒரு கங்கை நதி உலகினில் கொள்ளும் விடத்தேன் தான் அள்ளும் கரம்பான் தான் மஞ்சள் மதில் வஞ்சி கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோவி.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன

அகற்ற வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ
1: 416-746-2742.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
0: 416-700-2222 ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.

24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பு

0: எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ். மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஓட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜுவல்லர்ஸ்.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன், 416-220-8888. குணா குணராஜா, 647-624-4165.
1: அனைவருக்குமான
0: சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் com.

0: கேட்டுக்கிட்டு முதல் HD தமிழ் HD 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 905-667-7200.
2: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
3: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
2: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது

யோசிப்ப, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்ப. ஹலோ குட் மார்னிங் யோசிப்ப.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
3: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
4: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
3: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம். பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
5: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்.
5: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca. 905-417-6069.

0: கனடாவின் முதல் எச்டி இது தமிழ் எச்டி 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ எச்டி. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ எச்டியில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவிஐயில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0% டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினா வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: Everything okay? No problem and did you
5: bar kalam closing that adikira nadi
6: the customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti selthi kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155, 416-268-0155.
8: அனைத்து தளபாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்பரோ, 416-759-2600, 416-759-2600.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது
2: GTA கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் CRA ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA கிரெடிட். தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப்புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

யோசிப்பா, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தா தானே குஷிப்பா. ஹலோ குட் மார்னிங் யோசிப்பா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட்வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
4: Working for you.
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

பொறுப்பு துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677200. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ நோ நோ.
6: முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677. vkrh.com.
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: கனடாவின் முதல் எச்டி. இது தமிழ் எச்டி. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ எச்டி. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393, 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 அருகில் Belfield and Highway 27 இல், 121 City View Drive, Etobicoke-வில். On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165.
1: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
2: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
1: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம்

0: 6528-1407 gtbrokers.ca.
1: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
2: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
1: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
2: ஏசியா கோல்ட் இங்க்
1: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
2: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
1: இட்டோபிகோ
2: 416-746-2742.
3: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 647-522-1775.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
5: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
6: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறையென்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: உலகமெங்கும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
5: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
6: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
5: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகை அடகு மாடம்.
7: புதிய பிரம்மாண்டமான காட்சியறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையலறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்ஸி அண்ட் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
8: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
9: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
8: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
9: 416-489-2000. GTA கிரெடிட். கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன், ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள் கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999. 4169999.

0: கிளீன் உழைத்திடும் முதல் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. சஹாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நலப் பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: மிசிசாகா பிராம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிராம்ப்டனில் பிராம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிராம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிராம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: நிகழ்ச்சிகளின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 905-456-8433.
4: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிஸ்ஸாக அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
5: 416-700-2222 J.CA.
6: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
7: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
6: 905-417-6069.
7: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
8: இது வசந்த காலம், மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ .ca.
9: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
8: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
10: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
11: Working for you.
10: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்ப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
11: Working for you.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
4: Relax Well Mattress and Furniture Back to School Sale August 24ஆம் தேதி முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relax Well Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600.
5: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638
6: அல்லது கால் தர்ஷன், 416-897-0919.
5: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
6: 416-897-0919. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா, கனடா, டெடிக்கேட்டட் லேன்ஸ். வாரத்துக்கு 3000 முதல் 5000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60-49.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTA இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4761-4765-4661. பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மேன் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
3: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
4: Jeeva Jewelers.
6: Everything okay? No problem undichinam.
5: Bar kalam closing da tadikira nadik.
7: The customer you're trying to reach is not available.
1: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155. 416-268
8: 0155.

0: மாதிரி.
1: ஆட போட,
2: விட கழட்டிட்டோம். இந்த ஆட்டம்லாம்,
3: இந்த மாதிரி பாட்டுலாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
2: ஏய் அதான்டா, என்ன தக்லீஷன் இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம். உனக்கு வேலை கிடைச்சிச்சா உனக்கு? ஆனா அதெல்லாம் நம்ம தப்பு இல்ல. இந்த இடம், இங்க இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்குலயே ஊறி போனதோ இவனுங்களை மாதிரி ஆளுங்க. இவனுங்களை எல்லாம் பார்த்தாலே
0: விரட்டி விரட்டி வெளுக்க.

0: பண்ணுது.
1: தகத்திட்டு

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9067-667-2200. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

Listen to us around the universe. www.cmr.fcmr.fcmr.fcmr.fcmr.

0: இணையும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165. KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permit Udan, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca 647-522-1775 647-522-1775. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன். நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் June 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24th ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்
1: 50 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்
0: இட்டோபிகோ
1: 416-746-27

0: முதல் HD தமிழ் HD 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
5: 4162.
6: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

அப்புறம் உங்களை சந்திக்கிறேன் இல்லையா, அதனால ஒரு தத்துவத்தோடு இந்த சுகானுபவத்தை ஆரம்பிக்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன்.

எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், எச்செல்லாம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூங்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

சோ செல்லு சொப்புள்ள கப்பல்ல பாயாசம் கம்பெல்லாம் நான் இருந்திருந்தனா உன் காதோட ஒரு சிலிருந்திருப்பேன் எங்க வீட்டு குத்து விளக்கு கெச்சா என் வாழ்க்கையே கெத்து.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 6473278111, 6473278111. சகாஜா.
1: காசு வேணும் என்று ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவட்ட கேட்ட, அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தான் நகை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
2: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில். அம்மா நகை அடகு மாடம், உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 4167570034 அல்லது 4169943861. அம்மா நகையடகு மாடம்.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
6: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
6: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
0: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383.
6: சுகந்தன் 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
7: கடந்த 20 மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
7: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்ப்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம், 416-903-9999.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
5: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
7: For all your insurance need, அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407. குணா ஒரு சிறந்த பைனான்சியல் பிளானிங் என்று சொல்லப்படுவது என்ன, அதில் என்ன விடயங்கள் அடங்கியிருக்கும்?
8: நிதி திட்டமிடலின் 6 தூண்களாக பைனான்சியல் மேனேஜ்மெண்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங், ரிட்டையர்மெண்ட் பிளானிங், டாக்ஸ் பிளானிங் அண்ட் எஸ்டேட் பிளானிங் என்பன அமைகின்றன. இவற்றில் இன்சூரன்ஸ் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் என்பது வந்து மிகவும் ஒரு பிரதானமான அடிப்படையாக அமைகின்றது.
7: மேலதிக விவரங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம், 416-528-1407, gtbrokers.ca.
9: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், பிரிக் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார் 647-924-7638 அல்லது கால் தர்ஷன் 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638
4: 416-897-0919.

0: என்ன
1: என்ன
0: ஏன் இப்படி பாக்குற?
1: ஒண்ணுமில்லையே.
0: ஒண்ணு இல்லைன்னா ஏன் கைய வைக்கிற?
1: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது வோன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 4167002222 J.CA. என்ன மாநிலா சுமதி, இந்த வெட்டிங் வருதுல்லே?
3: ஓமண்ணா, அண்ணியும் வரணுண்டவர்.
2: அப்ப ரெண்டு லேடிஸும் அங்க போறதா பிளான்?
3: வேற எங்க, அக்ஷய ஃபேஷனுக்கு தான் பிரம்மாண்டமான ஷோரூம் அண்ணா. அங்க போனா சொர்க்கத்துக்குள்ள போன மாதிரி இல்ல இருக்கு.
0: இப்பொழுது புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன். அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052.
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

வானிலை அறிவிப்பு, புயல் எச்சரிக்கை. வயது வந்த கடலில் உருவாகியுள்ள குறைந்தபட்ச காதலழுத்த தாழ்வு நிலை காரணமாக வாலிபம் மோகமூட்டத்துடன் காணப்படும். இடி மின்னலுடன் இதயத்தில் பலத்த மழை, அதிக வேகத்துடன் ஆசை காற்றும் வீசக்கூடும். மனங்கள் வேரோடு சாயும். ஆங்காங்கே ஒரு சில பெருசுகளும் குடையுடன் கூட வரலாம். இதனால் அழகிகள் யாரும் தெருவுக்குள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்படுகிறார்கள்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalam closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
7: அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில், பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில், இவர்களே உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. ரிலாக்ஸ்வெல் மேட்ரஸ் அண்ட் பர்னிச்சர், 1600 மிட்லன் அவென்யூ, யூனிட் 2, ஸ்கார்போரோ. 416-759-2600.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
9: வொர்க்கிங் ஃபார் யூ.
8: விபத்துக்களினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்கார்போரோ, டவுன்டவுன், பெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
11: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
12: நோ நோ நோ.
13: முதியோர் பராமரிப்பு, விகே ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்கார்போரோ நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஓட்டோ.ca. கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு. டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம். $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ். மிட் வெஸ்ட் அமெரிக்கா, கனடா டெடிக்கேட்டட் லேன். வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ். வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை. குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ஸ்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிடோ 647-688-9120. உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 647-799-2393. 647-799-2393. 2 கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக $2,158 சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள். எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங்? சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம், 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions. Business Registration, Accounting, Income Tax, HST Registration, HST Rebate, Food Handler Certificate, Smart Serve, PTC Licenses, City and Alcohol Approvals, Ivatodu Citizenship, PR Work Permituran, Sri Lankan Dual Citizenship, CPA Matum Anubhavam Vaindhavargalin Survey, KMBusiness.ca, 647-522-1775, 5221775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661. 416-475-4661. உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம் புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்காப்ரோ. 416-720-7439. 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
4: காசு வேணும்னு ஃப்ரெண்ட்ட கேட்டேன், இல்லை கண்டு சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி கண்டு அவட்ட கேட்டா அவவும் இல்லை கண்டுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
2: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
5: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
2: கெனடியன் எக்லிங்டன், சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம். மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
6: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000. 416-489-2000. GTA Credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissanil approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra-வுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன் 416-400-8383,
2: சுகந்தன் 416-540-6269.
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
4: உங்கள் அனைத்து முதலீட்டு தேவைகளுக்கும் அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407. குணா, இன்றைய பொருளாதார சூழ்நிலையில் ஒரு சிறந்த முதலீட்டு ஆலோசனை என்றால் என்ன?
5: முறையான முதலீட்டு ஆலோசனை என்பது சரியான கேள்விகளை கேட்பதில் இருந்து தொடங்குகின்றது. அதாவது வந்து பர்பஸ் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, எவ்வளவு உங்களால் எஃபோர்ட் பண்ணியிலும், அதாவது வந்து வீடு வாங்கவா அல்லது பிள்ளைகளுக்கு எடுக்கேஷனா, இப்படியான சரியான கேள்விகளை கேட்டு தகுந்த முதலீடை செய்வதே முறையான முதலீடு.
4: முதலீடு சம்பந்தமான மேலதிக விளக்கங்களுக்கு அழையுங்கள் குணா துரைசிங்கம் 416-528-1407 gtbrokers.ca.
6: மிஸ்ஸிஸ் ஆகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள் தர்மா 647-713-6049.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 39. இறை மாட்சி முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca. நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
1: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
0: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
1: ஏசியா கோல்ட் இங்க்,
0: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
1: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
0: இட்டோபிகோ,
1: 416-746-2700.

நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேர்கள் இணைந்திருப்பது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் மாலை நேர ஒளிபரப்பு. நேர்கள் இப்பொழுது முதல் 9 மணி வரை எங்களது சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கலாம். 24 மணி நேர சேவை வழங்குகின்ற 101.3 தமிழ் HD அலைவரிசைகளுடன் நேர்கள் இணைந்திருக்கின்றீர்கள்.

0: நேர்கள் இப்பொழுது முதல் 6 மணி வரை நேர் விருப்ப பாடல்களுடன் இணைந்திருக்கலாம். 6 மணி தொடக்கம் 7 மணி வரை நேர் விருப்ப பாடல்களுடன் அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் நிகழ்ச்சி உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சி அமைய இருக்கும். அதனைத் தொடர்ந்து 7 மணி தொடக்கம் 8 மணி வரை நேர்கள் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். திரை இசை தேர்வு நிகழ்ச்சியில் எங்களது பாடல்கள் எங்களது தெரிவுகளில் உங்கள் விருப்ப பாடல்கள் ஒளிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து 8 மணி தொடக்கம் 9 மணி வரை வழமை போல் நீல் பதில் சொல் நிகழ்ச்சி இன்றும் உங்களை மகிழ்விக்க இருக்கின்றது. நேர்களை
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: நேர்கள் இப்பொழுது 5 மணி செய்தி அறிக்கையுடன் இணைந்திருக்கலாம். 5 மணி செய்தி அறிக்கையை தொடர்ந்து நேர்கள் நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களுடன் பயணிக்கலாம்.
2: மனத்தியால செய்திகள் CMR Tamil HD Avali News.
3: இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள டேனியல் ஹூன் மற்றும் அவரது மனைவி எடிட்டுக்கு இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதரகம் வரவேற்பு அளித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மீன்பிடி கற்கைப்பீடத்தை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள சுமார் 39 ஏக்கர் காணியை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பிரதியமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்ன நேற்று நேரில் பார்வையிட்டார். நிலக்கரி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவது குறைக்கப்பட்ட போதிலும் தற்போது போதுமான அளவு நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் மின்சார விநியோகத்தில் எந்த தடையும் இல்லை என்று எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. எல் நீனோ கால்நிலை தாக்கத்துக்கு முகம் கொடுப்பதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்மிக்க படனின் பிந்தி தலைமையில் நியமிக்கப்பட்ட விசேட அமைச்சரவை உபக்குழு மற்றும் அதிகாரிகள் குழுவின் 4வது கூட்டம் அண்மையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்தது. பாகிஸ்தானின் நரோவால் பகுதியில் 100 ஆண்டு பழமையான ஹிந்து கோயில் இடிக்கப்பட்ட சம்பவத்துக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ₹1,200 கோடியில் புதிய தலைமை செயலகம் அமைக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் விஜய் அறிவித்தார். பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும் 2 பேர் சுயேட்சையாக போட்டியிட கட்சியை விட்டு விலகியுள்ளனர். டொரண்டோ கத்தோலிக்க மாவட்ட பள்ளி வாரியத்தின் அறங்காவலர் மைக்கேல் டெல் கிராண்ட்வே அறங்காவலராக பணியாற்றிய போது பாலின கோட்பாட்டுக்கு எதிராக வெளியிட்ட கருத்துக்களுக்காக 2 ஆண்டுகளுக்குள் $85,000 செலுத்துமாறு ஆசிரியர்களுக்கான ஒழுங்குமுறை அமைப்பால் உத்தரவிடப்பட்டுள்ளது. அல்பேட்டாவில் உள்ள கொலம்பியா பனிப்பாறையில் சென்று கொண்டிருந்த சுற்றுலா வாகனம் ஒன்று திடீரென சரிவில் உருண்டு விழுந்ததில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக செய்தி சேவை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்கியானுக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு 2வது கட்ட தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ எச்சரித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ரஷ்ய வான்வெளி வணிக ரீதியான விமான போக்குவரத்துக்கு பாதுகாப்பற்றதாக மாறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தில் 30 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய பணியில் உள்ள மற்றும் இருப்பு படை வீரர்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் ஹோமோன் குறைபாட்டுக்கான பரிசோதனையை கட்டாயமாக்கும் புதிய மருத்துவ வழிகாட்டுதல்களை அமெரிக்க பென்டகன் வெளியிட்டுள்ளது. இந்த நடைமுறை உடனடியாக அமலுக்கு வருகிறது என ரோய்டர்ஸ் ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் புதன்கிழமையன்று மினியாபோலிஸ் நகரில் உள்ள உயரமான அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 1 உயிரிழந்தனர். மேலும் 3 காவலர்கள் உட்பட 5 காயமடைந்தனர். மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கருதப்படும் நபரும் உயிரிழந்துவிட்டதாக காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் கரட் பெட்ரன் தெரிவித்துள்ளாா்.

0: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி 101.3.
1: நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியுடன் இணைந்திருக்கும் நேரம் தற்பொழுது டொரண்டோ பெரும்பாகத்தின் வெப்பநிலை 27°C நிலவுகின்றது. இரவு பொழுது 18°C வரை வீழ்ச்சியடைய இருக்கின்றது. காற்று மணிக்கு 16 கிலோமீட்டர் வேகத்தில் வடக்கு நோக்கி வீசிக்கொண்டிருக்கின்றது. இந்த வேகம் சில வேளைகளில் மணிக்கு 27 கிலோமீட்டர் வரை வீசலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. நாளை வெள்ளிக்கிழமை 4ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி பகல் பொழுது வெப்பநிலை 26°C, இரவு பொழுது வெப்பநிலை 16°C நிலவ இருக்கின்றது. நாளை மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% தென்படுகின்றன. சனி, ஞாயிறு, திங்கள் ஆகிய செவ்வாய் ஆகிய தினங்கள் பிரகாசமான வானிலை நிலவ இருக்கின்றது. வெப்பநிலை 25°C 3 தினங்களும் சராசரியாக நிலவ இருக்கின்றது. பகல் பொழுது வெப்பநிலை. இப்பொழுது நாங்கள் நேர்களது விருப்ப பாடல்களுடன் பயணிக்க இருக்கின்றோம். இன்றைய நாள் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2026 ஒரு வியாழன் மாலை பொழுது. நேர்கள் அனைவரையும் காற்றலைகள் ஊடாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. நான் உங்களுடன் நேசஸ் வாசன்.
2: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. கலிடன் ஈஸ்டில் வான் மற்றும் பிராம்டன் எல்லைக்கு அருகில் கோ அண்ட் மேஃபீல்டின் பிரைம் லொகேஷன் ஹைவே 413 இணைப்போடு எதிர்காலத்தில் மதிப்பு உயரப்போகும் இடம். வைல்ட்ஃபீல்ட் வில்லேஜ், மாஸ்டர் பிளான் கம்யூனிட்டி, ஃப்ரீஹோல்ட் டவுன் ஹோம்ஸ், செமிஸ் அண்ட் டிட்டாச் ஹோம்ஸ், மிட் 700,000 இருந்து ஃபேஸ் 1 சிறந்த வாய்ப்பு. உங்கள் இடத்தை பெற லிமிடெட் லாட்ஸ் மட்டுமே. அழையுங்கள். கமல் அமிர்தலிங்கம் 416-903-9999. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462.
3: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
4: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
5: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
1: தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சி இப்பொழுது நேர்களை சுமந்து செல்ல இருக்கின்றது. உங்களது விருப்ப பாடல்கள் ஒவ்வொன்றையும் நாங்கள் தொடர்ச்சியாக ஒளிபரப்பு செய்வோம். நிகழ்ச்சியிலே முதலாவதாக இணைகின்றார். வணக்கம். வணக்கம். ஓ, நலம் நலம். இது நன்றி. நீங்கள் எப்படி?
6: நிலைமை இருக்கணும் படத்தில் நெஞ்சம் ஒரு முறை நீ என்றது கண்டல் ஒரு முறை வாகனது அந்த பாடல்.
1: அந்த பாடலொலிக்கும் நன்றி. இதே நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு இதே எனது விருப்ப பாடலுடன் நாங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இப்பொழுது நேபாளத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய இயற்கை பேரழிவு 1100 மேற்பட்ட மக்களை பலிகொண்டிருக்கின்றது. 4000-4500 வரையான மக்கள் காணாமல் போயிருக்கின்றார்கள். அப்படி ஒரு மிகப்பெரிய பாரிய பேரிடர் இடம்பெற்ற அந்த சம்பவத்தை தொடர்ந்து இப்போது பனிப்பாறைகள் அவற்றின் உருகல்கள் சரிவுகள் தொடர்பான பல அச்சங்கள் உலகத்தில் பல நாடுகளில் ஏற்பட்டிருக்கின்றது. பூகோள வெப்பமயமாதல், எல்லினோ உருவாக்கம் போன்றன இதற்கு காரணமாக சொல்லப்படுகின்றது. குறிப்பாக கனடாவில் மாறுபடும் மலைப்பகுதிகளிலும் இத்தகைய ஆபத்துக்கள் ஏற்படக்கூடும் என்ற ஒரு அச்சம் உருவாகியிருக்கின்றது. நேபாளத்தில் ஏற்பட்ட பாறை மற்றும் பனிப்பாறை சரிவு காரணமாக உண்டான பேரழிவு போல் கனடாவில் மாறுபடும் மலைப்பகுதிகளிலும் இத்தகைய ஆபத்துக்கள் ஏற்படலாமா என்ற அச்சம் இப்போது தோன்றியிருக்கின்றது. புவி வெப்பமயமாதல் காரணமாக பனிப்பாறைகள் உருவுவதும் உறைபனி நிலம் தளர்வதும் புதிய இயற்கை பேரிடர்களை உருவாக்கி வருவதாக கனடாவின் முன்னணி ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்திருக்கின்ற அதேவேளை பல்வேறு விதமான பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் இந்த எச்சரிக்கையை விடுத்திருக்கின்றார்கள். உலகின் அதிக பனிப்பாறைகளையும் பரந்த உறைபனி நிலங்களையும் கொண்ட நாடான கனடாவில் பனி உருகும் வேகம் ஆண்டுக்காண்டு அதிகரித்து வருவதாகவும் இதுவரை கண்டிராத புதிய ஆபத்துக்கள் உருவாகி வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். நேபாளம் மற்றும் திபெத் எல்லையோர பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளப்பெருக்கில் 1100 மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். 1000-கணக்கானோரை காணவில்லை. இமயமலையில் உறைந்த நிலையில் இருந்த பாறை பாலம் உடைந்து பனிப்பாறையோடு சுமார் 1 கிலோமீட்டர் ஆழ பள்ளத்தாக்கில் விழுந்தது. அதன் தாக்கம்தான் இன்று அவ்வாறான பாரிய இழப்புகளுக்கு காரணம் என்று சொல்லப்படுகின்றது. இப்படி ஒரு மலைகளில் ஏற்படுகின்ற பனிப்பாறைகள் தொடர்பான சரிவுகள் கனடாவில் ஏற்படலாமா என்பது தொடர்பான ஆய்வுகளை இப்போது நிபுணர்கள் ஆரம்பித்திருக்கின்றார்கள். பூகோள வெப்பமயமாதல் உலகத்தில் மூளை முடுக்குகள் எல்லாம் பல்வேறு விதமான அபாய எச்சரிக்கைகளை விடுத்த வண்ணம் இருக்கின்றன என்பது மட்டும் மறக்கவோ முடியாத உண்மை.

0: அந்த பாடல் ஸ்ரீனிவாஸ் மற்றும் மகாலட்சுமி ஆகியோரது குரல்களில் வசீகரா திரைப்படத்திலிருந்து ஒளித்தோய்ந்த நேரம் 5:16. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எச்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் வழங்குகின்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம்.
1: தமிழரின் நிர்வாகத்தில் நியூ ஹோம் சென்டர் ஒன்டாரியோ முழுவதும் உங்கள் பட்ஜெட்டுக்கேற்ற அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸும் இப்போது நியூ ஹோம் சென்டர்.com-இல் அனைத்து பிராண்ட் நியூ ஹோம் ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து ஒப்பிட்டு உங்களுக்கு பொருத்தமான முடிவு எடுங்கள். $130,000 வரை HST ரீபேட் பெறும் வாய்ப்பையும் தவறவிடாதீர்கள். இன்றே அழியுங்கள். 416-700-3333
2: இலவச காப்புறுதி மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East Unit G03-416-284-7000.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைகின்றார். வணக்கம்.
3: வணக்கம் சார். நான் மதன்கடைக்கு நலமா இருக்கிறீங்க?
0: ஓ நல்ல மதன், நன்றி. நீங்க நல்லமா?
3: ஓ நல்ல மனுஷன் இருக்கலாம். இன்றைக்கு சாத்திக விரதம் தானே? நான் விரதம் இல்ல, விரதம் அதை அந்த இதைன்னு சொல்லிக்கொண்டு உங்களுக்கு அதிக மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு வல்லவா அந்த பாடகம்.
0: வல்லவா என்னை ஆளவா.
3: ஓ
0: சரி, பாடல் ஒழிக்க நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. அது மதனின் விருப்ப பாடல் ஒழிக்க இருக்கின்றது. இந்த வேளையில் நாங்கள் இப்பொழுது டொரண்டோவில் ஒரு பை எலெக்ஷன் இடைத்தேர்தல் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கனடாவின் ஒன்டாரியோ மாகாணத்தில் உள்ள 3 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகின்றது. குறைந்தது ஒரு தொகுதியிலாவது மிகவும் நெருக்கமான ஒரு போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சுகாதார பராமரிப்பு, கல்வி மற்றும் வாழ்வாதார செலவுகள் போன்ற நீண்டகால மாகாண பிரச்சனைகளுடன் அமெரிக்காவுடனான வர்த்தக போரும் வாக்காளர்களிடையே முக்கிய ஒரு கவனத்தை ஈர்த்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. முதலமைச்சர் டக்ஃபோர்டின் புரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சி தங்களின் 2 இடங்களை தக்கவைத்துக் கொள்ள முயல்கிறது. புதிய ஜனநாயக கட்சி எஞ்சிய ஒரு இடத்தை தக்கவைக்கும் நோக்கில் களமிறங்கி இருக்கின்றது. கன்சர்வேட்டிவ் பிரதிநிதி நீல் லம்ஸ்டன் ஆகஸ்ட் மாதம் ஓய்வு பெற்றதை அடுத்து அங்கு கடும் போட்டி இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இங்கு புதிய ஜனநாயக கட்சிக்கு லிபரல் கட்சிக்கும் இடையே நேரடி போட்டி நிலவ வாய்ப்பு இருக்கின்றது. கரோலின் முல்ரோனியின் ராஜினாமாவை தொடர்ந்து இத்தொகுதியை புரோக்ரஸிவ் கன்சர்வேட்டிவ் கட்சியை மீண்டும் கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்குப்பதிவு மையம் காலை 9 தொடக்கம், இரவு 9 வரை செயல்பட இருக்கின்றது. நேர்கள் தமது வாக்குகளை பதிவிட்ட வண்ணம் இருக்கின்றார்கள்.

0: அது வல்லவன் திரைப்பட பாடல் மதன் விருப்பத்தில் ஒழித்தோ. இந்த நேரம் 5:25.
1: புதிய பிரம்மாண்டமான காட்சி அறையில் அக்ஷயாஸ் ஃபேஷன், அனைவருக்குமான ஆடை அணிகலன்கள், சமையல் அறை மற்றும் பரிசு பொருட்கள் எல்லாமே ஒரே இடத்தில். டிக்சியன் டண்டாஸ், 1450 டண்டா ஸ்ட்ரீட் ஈஸ்ட், மிசிசாகா. அக்ஷயாஸ் ஃபேஷன், 905-306-7052. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. செஃப், லைன் குக், ப்ரிப் குக், டிஷ் வாஷர், தங்குமிட வசதிகள் செய்து கொடுக்கப்படும். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் குமார், 647-924-7638 அல்லது கால் தர்ஷன், 416-897-0919. ஓவன் சோண்டில் வேக்மூஸ் ரெஸ்டோரண்டில் வேலைக்கு ஆட்கள் தேவை. 647-924-7638 416-897-0919.
2: ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். நான் உங்க பூஜா பேசுறேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க?

0: Keep listening to CMR Tamil HD.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: நிகழ்ச்சியில் அடுத்து நீர் இணைகின்றார். வணக்கம்.
4: வணக்கம் வன்பா.
3: வன்பா வணக்கம், சொல்லுங்கள்.
4: நலமா இருக்கிறீங்களா?
3: ஓ நலம். நீங்கள் எப்படி? நலமா?
4: நலம். நீங்க நேற்று புதன்கிழமை அந்த சில கேள்வி உணர்ந்தீங்கள் தானே, அந்த நாலு ப்ராவின்ஸும் இணைக்கிற ஹைவே வண்ண பற்றி உணர்ந்தீங்க. அப்ப நான் அதுல பயணித்தனான்னு சொல்லி இருந்தேன். நான் அதுல ஒரு சம்பவம் இருந்தா அதை சொல்லிலிருந்து ஒரு நிகழ்ச்சல் இருந்தது எனக்கு. அதுல போய்கொண்டிருக்கேன். நானும் மகள் சஸ்கட்சியில வேலை செஞ்சேன். அப்ப மகள்கிட்ட போய் நின்றேன் நான். அப்ப எனக்கு இந்த கனடா உள்ள ப்ராவின்ஸோட பாக்கணும்னு ஆசை.
3: மகள் எங்க வேலை செய்தவ?
4: சஸ்கட்சியில. அப்ப அங்க மணிட்டோபா கிளிண்டோட சிட்டில போயிட்டு அது அந்த ஹைவே வண்ணில எங்களோட டயர் வந்து பிளாஷ் பண்ணி அப்படியே முழுக்க இருந்துட்டு. அப்ப ரெண்டோ கம்பெனி கால் பண்ணா அது அந்த ப்ராவின்ஸ் விட்டு மற்ற ப்ராவின்ஸ் போயிட்டு மனவழியா அவையால அந்த ரோட் அசிஸ்டன்ட் எல்லாம் கொஞ்சம் கஷ்டம் எடுக்கிறேன்னு சொல்லி. அப்ப நாங்கள் கடனும் கென நேரம் கெனக்க கம்பெனியில கிட்ட உள்ள விதத்துல அமைச்சு போயிட்டு அவையெல்லாம் வேலை அங்க காரை கொண்டு வாங்க. அப்ப கார்த்து சொண்டா ஓடையில அது அப்ப பாத்து கொண்டு போய் டயரை மாத்தணும் என்ன செய்ய முடியாது. இவங்க ஒரு வண்ண உடக்கு விளையாண்டுருக்கோம். அதுக்கு பிறகு மகள்லாம் டயரை மாத்தோம் ஸ்பேர் டயர் என்ன சொல்லி ஒரு மிடில் ஏஜ் மேன் வாசன் மாதிரி நல்ல மாதிரி வெள்ளையால் தான் வந்து உங்களுக்கு இனி மேம் உதவி உதவி ஆண்டு கேட்டு அதுமாரி அந்த டயர் எல்லாம் மாத்தி அந்த டயர் வந்து நாங்க மென்ட்ரோட கூட கனடா ஒரு மூடையில அது ஸ்டேட் டயரோட. அப்ப டயர் மாத்திரை கன்னடங்கள் எடுத்து அந்த சைஸ் டயர் விடவும் இல்லை. அதை பார்த்தா 80 கிலோமீட்டருக்கு அங்காத பிராண்ட் சிட்டிலாம் இருந்தது. அப்ப அதுவரையும் நாங்க கூட பயந்து ஒண்ணு கேட்க அந்த வந்து அந்த 80 கிலோமீட்டர் எங்களை செலவு பண்ணி தண்ட பிக்கப்ல வந்தார். எங்களுக்கு அந்த எங்களை முகம் தெரியாத ஒரு ஆள் அவ்வளவு தூரம் ஹெல்ப் பண்ணினதே வீட்டு எனக்கு அந்த அவருக்கு அதுக்கு அவருக்கு கடலும் பிறகு அதை ஸ்டாண்ட் பண்ணிருக்கோட நேரடி இருந்தது. ஆனா அப்படி எனக்கு அதை சொல்றேன் அப்படி நல்ல மனுஷன் எல்லாம் இப்பவும் இருக்கீனமுண்டு கேட்க சந்தோஷமா
3: இருந்துச்சு.
4: அது ஒரு தப்பாதிவு செய்த வந்ததுல எனக்கு சாரிசி படத்துல கிட்டாரே கிட்டாரே அதுல கணக்க வாத்தியங்களை பெட்டி எல்லாம் பெறும்போது புது பாடல்கள் நல்ல
3: பாடலாம். நன்றி நன்றி. நல்ல திரைப்படம் அது சாரிகேசி என்பதை ஒரு ராகம் தானே தெரியுது உங்களுக்கு சொல்ல. நன்றி நன்றி. பாடல் ஒலிக்கும் நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு நன்றிகள்.

0: அது சார் கேசி திரைப்படத்திலிருந்து தேனி சித்திரங்கள் தேவா இசையில் வெண்பா விருப்பத்தில் பாடல் ஒளித்தோ இந்த நேரம் 5:34 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கின்றேன்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-ல் on-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.com.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாயிருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி. சகாஜா ஆயுர்வேதிக் ஹெர்பல் கன்சல்டேஷன் சென்டர். ஆஸ்மா, அலர்ஜி, தோல் பிரச்சனைகள், மூட்டு மற்றும் முதுகுவலி, நீரிழிவு, உடலடை மற்றும் ஏனைய உடல்நல பிரச்சனைகளுக்கு நாடி பரிசோதனை அடிப்படையிலான பாரம்பரிய மூலிகை அணுகுமுறைகள் குறித்த ஆலோசனை. இப்பொழுது ஸ்காப்ரோ மற்றும் பிராம்ப்டனில் இயற்கை மூலிகை ஆலோசகர் PV ராஜ். கால் 647-327-8111. சகாஜா.
0: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
3: மாலை வணக்கம் வாசன் சாரா.
0: மாலை வணக்கம் சாரா.
3: சோமா இருக்கிறீங்களா? நலமா
0: இருக்கீங்க? ஓ, நீங்க நலந்தானே?
3: என்ன
0: பாடல் ஒண்ணு?
3: எனக்கு தங்கமணி ரங்கமணி பாவானி அந்த பாட்டு.
0: தங்கமணி ரங்கமணி
3: சும்மா
0: இந்த பாட்டு பிடிக்கும் உங்களுக்கு?
3: இல்ல, கேட்கலாம்.
0: நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில்
3: ஏதாவது தலைப்பு அது அப்படி இருக்க? இன்னைக்கு நான்
0: இல்லை, நாங்கள் தலைப்பு கொண்டு வரேன் இல்லை தானே?
3: நன்றி, நன்றி.

0: அந்த பாடல் சாரா விருப்பத்தில் ஒலித்தோம். இந்த நேரம் 5:40 41 நிமிடம் நேர்கள் சிஎம்ஆர் தமிழிஸ்டின் மாலை நேர ஒளிபரப்புடன் இணைந்திருக்கும் நேரம் இது.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 அனுபவம் ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: கிராஸ் போர்டர் AZ டிரைவர்களுக்கான சிறந்த வேலை வாய்ப்பு, டீம்ஸ் மற்றும் சிங்கிள் டிரைவர்ஸ் தேவை. ஒரு மைலுக்கு 60% முதல் 70 சென்ட்ஸ் வரை சம்பளம், $1,000 சைன் ஆன் போனஸ், $500 ரெஃபரல் போனஸ், மிட் வெஸ்ட் அமெரிக்கா கனடா டெடிக்கேட்டட் லேன்ஸ், வாரத்துக்கு 3,000 முதல் 5,000 மைல்ஸ், வார இறுதி 2 நாட்கள் விடுமுறை, குறைந்தது 2 ஆண்டுகள் கிராஸ் போர்டர் அனுபவத்தோடு கிளீன் டிரைவர்ஸ் அப்ட்ராக்டும் இருந்தால் அழையுங்கள். 905-507-1800 அல்லது அனிட்டோ 647-688-9120.

0: நிகழ்ச்சியில் அடுத்து நேர் வணக்கம்.
1: வணக்கம் பாஸ். நான் பவான்
0: கேட்கிறேன். நிலம் பவான், நன்றி. நீங்கள் எப்படி? நிலமா
1: இருக்கும் சோமா? அப்படி மழையெல்லாம் பண்ணவே நான் பத்திட்டு ஓ,
0: அது ஒரு நாள் மழை தானே.
1: எனக்கு வந்து பாட்டு வந்து தங்க பதக்கத்தின் மேல இந்த புது பாட்டு எஸ் பி வாட்ன பாட்டு
0: பழசு. நீங்க சக்திவேல் வெற்றிவேல் திரைப்பட பாட கேட்டு வெற்றிவேல் சக்திவேல் திரைப்பட பாடலிக்கு நன்றி. நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு பவான் நன்றி. அந்த பாடல் ஒலிக்க இருக்கின்றது. நேரம் 5:43. இப்பொழுது நிகழ்ச்சியில் நேர்களது பாடல்கள் தொடர்ச்சியாக நாங்கள் இந்த பாடலை தொடர்ந்து நிகழ்ச்சியில் நேர்களை இணைக்க இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, 6 மணி தொடக்கம் மற்றும் 7 மணி வரை நேர்கள் அறிந்து முறையாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் நேர்கள் இணைந்திருக்க முடியும். இப்போது கன்சர்வேட்டிவ் கட்சி தொடர்பான ஒரு செய்தி இருக்கின்றது. நியூ பிரவுன்சிக் மாகாணத்தின் தற்போது கன்சர்வேட்டிவ் கட்சி தொடர்பில் ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது. அதை தந்து கொண்டு அந்த பாடலை நாங்கள் கேட்டு ரசிப்போம். கனடாவின் பிரிட்டிஷ் கொலம்பிய மாகாண எதிர்கட்சியான கன்சர்வேட்டிவ் கட்சியின் மேலும் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சியிலிருந்து விலகி சுயேட்சைகளாக செயற்பட தீர்மானித்திருக்கின்றார்களாம். அதேவரை கட்சித் தலைவர் ஹெரியின் தலைமை அதிகாரி கிறிஸ் டெலானியின் தனது பதவியை ராஜினாமா செய்திருப்பதாக சொல்லப்படுகின்றது. புதன்கிழமை காலை தமது விலகல்களை இவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் ஏற்பட்டுள்ள பல்வேறு விதமான நெருக்கடிகளை இந்த விலகல்கள் காட்டுவதாக சொல்லப்படுகின்றது.

0: அந்த பாடல் வெற்றிவேல் சக்திவேல் திரைப்படத்திலிருந்து. இந்த வேளையில் எஸ்பிபி மற்றும் சித்ரா ஆகியோரது குரல்களில் வன்கோர் மவான் விருப்பத்தில் ஒழித்தோம். இந்த நேரம் 5:49
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

0: நிகழ்ச்சியில் அடுத்தனர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் பவி கவிக்கிறேன். எப்படி இருக்கிறீங்க?
0: ஓ நிலம் பவி, நன்றி. நீங்க நிலமா?
1: நான் நிலமா இருக்கிறேன். எனக்கு அந்த நானும் இந்த உறவை என்ற அந்த பாட்டை போடுறீங்களா
0: சார்? பாடல் ஒழிக்கும் பவி, தயங்கி தயங்கி கேக்குறீங்க. நானும் முந்தன் உறவை
1: நன்றி.
0: பாடலொலிக்கும். ஸ்பெயினின் ஒரு தீவாக இருக்கக்கூடியது கனேரி தீவுகள், கனேரி ஐலண்ட் என்று நாங்கள் அண்மை காலங்களில் இது பற்றி பல செய்திகள் தகவல்களை கேட்டிருப்பீர்கள். இந்த தீவுக்கு அருகே மேற்கு ஆப்பிரிக்கர்களை ஏற்றிச் சென்ற படகு மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து 5 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கடல்சார் மீட்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். மேலும் பலர் உயிரிழந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கின்றது. ஸ்பெயினின் கடல்சார் மீட்பு சேவை இந்த தீவில் இருந்து 120 கிலோமீட்டர் தொலைவில் புதன்கிழமை மாலை தத்தளித்துக் கொண்டிருந்த ஒரு படகிலிருந்து 44 பேரை தங்களது படகு ஒன்றில் மீட்டதாக தெரிவித்தார்கள். அந்த டியூனிஷியாவில் இருந்து, டியூனிஷியா என்பது ஒரு வட ஆப்பிரிக்க நாடு, அந்த நாட்டிலிருந்து இத்தாலிக்கு செல்லும் புலம்பெயர்ந்தோர் படகின் பல்வேறு விதமான செய்திகள் தொடர்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். குறிப்பாக வட ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து பலரும் இவ்வாறு ஐரோப்பிய நாடுகளுக்கு தொடர்ச்சியாக பயணம் செய்வார்கள். அவ்வாறு பயணம் செய்கின்ற போதுதான், இந்த சட்டவிரோத பயணங்களின் போதுதான் இவ்வாறான இறப்புகள் ஏற்படுவதாக சொல்லப்படுகின்றது.

0: அந்த பாடல் மைதில் என்னை காதலி திரைப்படத்தில் எஸ்பிபி குரலில் பபி விருப்பத்தில் ஒளித்தோய்ந்த நேரம் 6 மணி. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம். நேர்கள் 6 மணி செய்தி அறிக்கையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் எச்டி அவலி நியூஸ்.
2: இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள டேனியல் ஹூன் மற்றும் அவரது மனைவி எடிட்டுக்கே இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதரகம் வரவேற்பு அளித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மீன்பிடி கற்கைப்பிடத்தை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள சுமார் 39 ஏக்கர் காணியை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பிரதியமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்தின நேற்று நேரில் பார்வையிட்டார். நிலக்கரி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவது குறைக்கப்பட்ட போதிலும் தற்போது போதுமான அளவு நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் மின்சார விநியோகத்தில் எந்த தடையும் இல்லை என்று எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. எல் நீனோ கால்நிலை தாக்கத்துக்கு முகம் கொடுப்பதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்மிக்க படனின் பிந்தி தலைமையில் நியமிக்கப்பட்ட விசேட அமைச்சரவை உபக்குழு மற்றும் அதிகாரிகள் குழுவின் 4வது கூட்டம் அண்மையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்தது. பாகிஸ்தானின் நரோவால் பகுதியில் 100 ஆண்டுக்கு பழமையான ஹிந்து கோயில் இடிக்கப்பட்ட சம்பவத்துக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ₹1,200 கோடியில் புதிய தலைமை செயலகம் அமைக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் விஜய் அறிவித்தார். பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும் 2 பேர் சுயேட்சையாக போட்டியிட கட்சியை விட்டு விலகியுள்ளனர். டொரண்டோ கத்தோலிக்க மாவட்ட பள்ளி வாரியத்தின் அறங்காவலர் மைக்கேல் டெல் கிராண்ட்வே அறங்காவலராக பணியாற்றிய போது பாலின கோட்பாட்டுக்கு எதிராக வெளியிட்ட கருத்துக்களுக்காக 2 ஆண்டுகளுக்குள் $85,000 செலுத்துமாறு ஆசிரியர்களுக்கான ஒழுங்குமுறை அமைப்பால் உத்தரவிடப்பட்டுள்ளது. அல்பேட்டாவில் உள்ள கொலம்பியா பனிப்பாறையில் சென்று கொண்டிருந்த சுற்றுலா வாகனம் ஒன்று திடீரென சரிவில் உருண்டு விழுந்ததில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக செய்தி சேவை ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்கியானுக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு 2வது கட்ட தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ எச்சரித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ரஷ்ய வான்வெளி வணிக ரீதியான விமான போக்குவரத்துக்கு பாதுகாப்பற்றதாக மாறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தில் 30 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய பணியில் உள்ள மற்றும் இருப்பு படை வீரர்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் ஹோமோன் குறைபாட்டுக்கான பரிசோதனையை கட்டாயமாக்கும் புதிய மருத்துவ வழிகாட்டுதல்களை அமெரிக்க பென்டகன் வெளியிட்டுள்ளது. இந்த நடைமுறை உடனடியாக அமலுக்கு வருகிறது என ரோய்டர்ஸ் ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் புதன்கிழமையன்று மினியாபோலிஸ் நகரில் உள்ள உயரமான அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 1 உயிரிழந்தனர். மேலும் 3 காவலர்கள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். மேலும் துப்பாக்கி

0: நடத்தியதாக கருதப்படும் நபரும் உயிரிழந்துவிட்டதாக காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் கரட் பெட்ரன் தெரிவித்துள்ளார்.
1: மனத்தியாலச் செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.

நேர்கள், இந்திய அரசியல் கட்சிகளின் தோற்றம், அவற்றின் பல்வேறு விதமான வியூகங்கள், மாற்றங்கள் என்பன பற்றிய தொடருடன் இணைந்திருக்க போகும். 1989 சர்வதேச அளவில் சீனாவோடு பகைமை உருவான ஆண்டாக இந்தியாவுக்கு இருக்கின்றது. உள்நாட்டில் கம்யூனிச எதிர்ப்பு அரசியல் தீவிரமடைந்த ஆண்டாகவும், அதே நேரம் தமிழ்நாட்டில் காமராஜரின் கல்வி மற்றும் தொழில்துறை புரட்சிக்கு மத்திய அரசு முழு பக்கபலமாக நின்ற ஆண்டாகவும் விளக்குகிறது.

சுதந்திர இந்தியாவில் உள்நாட்டு அரசியல், உள்நாட்டு எல்லைகள் மறுசீரமைப்பு, அண்டை நாடுகளுடன் வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தங்கள் என்று பலவற்றை தொடர்ச்சியாக இந்திய அரசாங்கம் மேற்கொள்ள தொடங்கியது. தமிழ்நாட்டின் தொழில்துறையை உருவாக்குகின்ற, வளர்க்கின்ற ஒரு பொற்காலத்தை உருவாக்கும் நோக்கமாகவும் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் 1960 நிலவிய ஒட்டுமொத்த முக்கிய நிலவரங்கள் மற்றும் பல்வேறு விதமான அவரது உள்நாட்டு வெளிநாட்டு வியூகங்கள் மாறத் தொடங்கின. பம்பாய் மாகாணம் என்பது பிரிக்கப்பட்டு மகாராஷ்டிரா, குஜராத் என்ற இரண்டு மிகப்பெரிய மாநிலங்கள் உருவாக்கப்படுகின்றன. பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் என்பதும் கொண்டு வரப்படுகின்றது. பம்பாய் மாகாணம் இரண்டாக பிரிக்கப்பட்ட போது மராட்டி பேசுபவர்களுக்கு மகாராஷ்டிரா மாநிலமும், குஜராத்தி பேசுபவர்களுக்கு குஜராத் மாநிலமும் உருவாக்கப்பட்டது.

பஞ்சாபி மொழி பேசுபவர்களுக்கென தனி மாநிலம் கோரி அகாலி தளம் கட்சி மாபெரும் போராட்டங்களை இந்த காலத்தில் ஏற்படுத்தியது. ஆயிரக்கணக்கான போராட்டக்காரர்கள் இந்த ஆண்டில் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இவ்வாறு உள்ளூரில் பல்வேறு விதமான மாகாணங்களும் பல்வேறு விதமான மொழி சார்ந்தவர்களும் தமக்கொரு மாகாணம் வேண்டுமென்ற போராட்டங்களிலும் இந்த வேளையிலே குதிக்க தவறவில்லை. பல்வேறு விதமான மாநிலங்களில் பல்வேறு விதமான மொழிகள் பேசுவது நேர்களுக்கு தெரியும். வேற்றுமையில் ஒற்றுமை காணுகின்ற இந்தியாவில் ஒவ்வொரு மாநிலமும் தாம் பேசுகின்ற மொழிக்கேற்ப தமக்கொரு மாநிலம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற சிந்தனையை குஜராத் மகாராஷ்டிர மாநிலங்களது பிரிப்பு மெல்ல தூண்ட தொடங்கியது. அதேவேளை பொதுத்துறையில் தொழில்துறைக்கு வலுவான அடித்தளமிட்டு ஒரு பெருமையும் ஜவஹர்லால் நேரு ஆட்சி காலத்தில் இருக்கின்றது. பிலாய், ரூர்கேலா, துர்காபூர் போன்ற பிரம்மாண்டமான இரும்பு தொழிற்சாலைகள் முழு வீச்சில் செயல்பட தொடங்கின. ஆரம்ப காலத்தில் இந்தியாவின் கைத்தொழில்துறைக்கு ஏதுவாக அமைந்த இவ்வாறான இரும்புருக்கு தொழிற்சாலைகள் பிலாய், ரூர்கேலா, துர்காபூர் போன்ற பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள் மூலம் பல்வேறு விதமான தொழில்துறைகளுக்கு அடித்தளமிட்டன என்றால் மிகையல்ல. குறிப்பாக மோட்டார் வாகன கைத்தொழிலாக இருக்கலாம், கப்பல் கட்டும் தொழிலாக இருக்கலாம், இவற்றுக்கெல்லாம் வேண்டிய மிக பெருமளவிலான வீடு கட்டுமான பணிகள், பெருமளவான இரும்புருக்குகளை வழங்குகின்ற இரும்புருக்கு தொழிலுக்கு வேண்டிய இரும்புகளை வழங்குகின்ற மிகப்பெரிய தொழிற்சாலைகளாக இவை பிரம்மாண்டம் பெற்றன. இந்த காலத்தில் 60களில் பொதுவாக PL 480 என்ற திட்டத்தின் கீழ் 1.7 கோடி தானியங்களை அமெரிக்காவிடமிருந்து இறக்குமதி செய்வதற்கு இந்தியா ஒப்பந்தம் செய்கின்றது. பொலிட்டிக்கல் லோ 480 என்ற திட்டத்தின் கீழ் அமெரிக்கா அந்த வேளையில் பெருமளவு வறுமைப்பட்ட நாடுகள், உணவு சார்ந்த பிரச்சினைகள் உள்ள நாடுகளுக்கு மிக மலிவான விலைகளில் சில நாடுகளுக்கு இலவசமாக இவ்வாறான கோதுமை தானியங்களை வழங்கி வந்தமை பல இடங்களில் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கின்றோம். அதனால்தான் ஒரு காலத்திலே இலங்கையில் கூட அமெரிக்கன் மா என்று இந்த மாவை அழைத்த அந்த செய்திகளை இப்போது நீங்கள் நினைவுபடுத்தலாம். பொதுவாக சிந்து நதி பங்கீடு தொடர்பான சர்ச்சை இன்று நேற்று மட்டும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் உருவாகவில்லை. ஜவஹர்லால் நேரு காலத்திலேயே சுதந்திரம் பெற்ற பின்னரே இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சிந்து நதி நீர் பங்கீடு தொடர்பான சர்ச்சைகள் தொடங்கின. சிந்து நதி நீர் ஒப்பந்தம் 1960 செப்டம்பர் 19 அன்று கராச்சியில் என்றால் பாகிஸ்தானின் துறைமுக நகரம், அந்த காலத்தில் கராச்சி தலைநகரமாக இருந்தது. பின்னர் தான் இஸ்லாமாபாத்தை தலைநகரமாக மாற்றினார்கள். கராச்சியில் இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேருவும் பாகிஸ்தான் அதிபர் அயூப் கானும் உலக வங்கியின் முன்னிலையில் வரலாற்று சிறப்புக்கு மிக்க ஒரு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுகின்றார்கள். இது பாகிஸ்தான் இந்திய நாடுகளுக்கிடையில் சமரசத்தை உருவாக்குவதற்கு உலக வங்கி மேற்கொண்ட மிகப்பெரிய நடவடிக்கையாக அந்த வேளையிலே பார்க்கப்பட்டது. அந்த முயற்சி இன்று வரை நதிநீரை பகிர்வதில் இரண்டு நாடுகளுக்கும் இடையில் நீடித்து நிலைக்கின்ற ஒரு ஒப்பந்தம் என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது. இதே 60களில் சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் எல்லை பதட்டங்கள் சூடுபிடிக்க தொடங்கின. சீன பிரதமர் சு என் லாய் டெல்லிக்கு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகின்றார். ஆனால் அக்சாய் சின் மற்றும் அருணாச்சல பிரதேச எல்லை விவகாரங்களில் இரு நாடுகளும் உடன்படாததால் இன்று வரை உடன்படவில்லை என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. இப்பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிகின்றது. 1960 அக்டோபர் ஐநா சபை பொதுச்சபை கூட்டத்தில் நேரு உரையாற்றிய போது வல்லரசுகளுக்கு இடையேயான பனிப்போரை நிறுத்தவும் ஆப்பிரிக்க மற்றும் ஆசிய நாடுகளின் சுதந்திரத்துக்காகவும் தீவிரமாக வாதாடியிருந்தார். இந்த உரை ஐநா சபையில் நேருவின் உரையை மீண்டும் ஒரு முறை உரக்க ஒழிக்க செய்தது.
காலத்தில் தமிழ்நாட்டில் காமராஜரின் பொற்கால ஆட்சி நிகழ்ந்து கொண்டிருந்தது. மத்திய அரசுடன் மிக இணக்கமான மற்றும் ஆக்கப்பூர்வமான உறவுகள் மத்திய அரசாங்கத்துடன் தமிழகத்துக்கு இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் முதலீடுகளும் தொழில்துறை வளர்ச்சியும் அகில இந்திய காங்கிரசின் காமராஜருக்கு இருந்த செல்வாக்கை பயன்படுத்தி மிக பெருமளவிலான முதலீடுகள், நிதியுதவிகள் மெட்ராஸ் மாகாணத்திற்கு குவிய தொடங்கின. அதனால்தான் நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனம் மற்றும் கிண்டியில் உள்ள அறுவை சிகிச்சை உபகரணங்கள் தொழிற்சாலை போன்ற திட்டங்கள் மத்திய மாநில அரசுகளின் கூட்டு முயற்சியால் வேகம் பெறத் தொடங்கின. காமராஜரின் இலவச கல்வி மற்றும் மதிய உணவு திட்டம் இன்று வரை தமிழகத்தில் உள்ள பல்வேறு விதமான அரசாங்கங்களால் பேசப்பட்டு வருவதை நீங்கள் அறிவீர்கள். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகம் காமராஜரின் அரிசி இலவச உணவு திட்டம் பற்றித்தான் அதிகம் கோடிட்டு காட்டுவார்கள். 1960 மிகச்சிறந்த வெற்றியை அவரது இந்த இலவச கல்வி திட்டம் பெற்றுக் கொடுத்தது என்று சொல்வார்கள். பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை கணிசமாக உயர்வடைந்தது மட்டுமல்ல, மாணவர்களது கல்வி வீதமும் உயர்வடைய தொடங்கியது. இந்த திட்டத்தை பாராட்டிய பிரதமர் நேரு இந்தியாவுக்கே மெட்ராஸ் மாகாணம் ஒரு முன்மாதிரி என்று புகழ்ந்து புகழாரம் சூட்டினார். என்றாலும் இந்தி எதிர்ப்பு முணுமுணுப்புகளும் தமிழகத்திலிருந்து எழாமல் இல்லை. 1960 நாடாளுமன்ற அதிகாரப்பூர்வ மொழிக்குழு மத்திய அரசு பணிகளில் இந்தி பயன்பாட்டை அதிகரிக்க பரிந்துரைத்தது. இது தமிழ்நாட்டில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியது. சிஎன் அண்ணாதுரை, அறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் இதனை தீவிரமாக எதிர்க்க தொடங்கிய காலம் அது. நிலைமையை கட்டுப்படுத்த இந்தி பேசாத மாநில மக்கள் விரும்பும் வரை ஆங்கிலமே துணை ஆட்சியாக மொழியாக நீடிக்கும் என்ற வரலாற்று சிறப்பு மிக்க நேருவின் உறுதிமொழி இந்த காலகட்டத்தில் உருவானது. 1959 சென்னை மாநகராட்சி வெற்றியின் தொடர்ச்சியாக 1960 திராவிட முன்னேற்ற கழக தமிழகத்தின் கிராமப்புறங்களிலும் தனது செல்வாக்கை விரிவுபடுத்த தொடங்குகிறது. காங்கிரசுக்கு மாற்றான ஒரு பிராந்திய சக்தியாக தன்னை அது மெல்ல மெல்ல வளர்க்க தொடங்கியது.

0: வணக்கம். This is Midun, your CIBC mortgage advisor. I'm here to help you own your dream home.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலி விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: ஜீவா Jewelers.

0: உயிர்கள் இணைந்திருப்பது அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்பனி.
1: உங்கள் வீடு மற்றும் வாகனத்திற்கான காப்பீட்டை புதுப்பிக்க வேண்டுமா? குறைந்த விலையில் சரியான காப்பீட்டை தேடிக்கொண்டிருக்கின்றீர்களா? மேலும் உதவி தேவைப்பட்டால் உங்கள் நம்பகரமான ஓல் ஸ்டேட் காப்புறுதி ஆலோசகர்களான பிரதீப், நவீன் அல்லது ராஜியை தொடர்பு கொள்ளுங்கள். 6477992393 இரண்டு கார்கள் மற்றும் ஒரு வீட்டுக்கு காப்பீடு செய்யும் பொழுது சராசரியாக 2158 டாலர்களை சேமிக்க முடியும். மறந்துவிடாதீர்கள், எப்பொழுதும் நினைவில் வைத்திருங்கள், யூ ஆர் இன் குட் ஹேண்ட்ஸ் வித் ஆல் ஸ்டேட். விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
2: கனடாவின் முதல் HD இது தமிழ் HD.
1: 25 ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் TVI HD. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது TVI. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.

சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் இதே காலப்பகுதியில் இந்தியாவில் மத்திய அரசாங்கத்தில் பல்வேறு விதமான அரசியல் சூழ்நிலைகள் சூடுபிடித்த வேளையில் தமிழகத்தில் அதே காலப்பகுதியில் காங்கிரஸ் மற்றும் காமராசர் போன்றவர்களது அசைக்க முடியாத ஒரு பலமிக்க ஆட்சி நிலவிய காலகட்டத்திலே முதலமைச்சர் கே காமராஜர் கிராமப்புறங்களில் ஏழை எளிய மக்களின் நன்மதிப்பை பெற்று தமக்கான அசைக்க முடியாத மக்கள் செல்வாக்கை தக்க வைத்திருந்தார். ஆனால் உட்கட்சி பூசல்கள் பல இருந்தன. அவரது நிர்வாகத்தின் மீதான நம்பகத்தன்மை வலுவாக ஜவஹர்லால் நேரு போன்ற மத்திய அரசாங்க அரசியல் தலைவர்களிடம் அதிகம் வலுப்பெற்றிருந்தன. முந்தைய ஆண்டு 1959 சென்னை மாநகராட்சியை முதன் முதலாக கைப்பற்றிய உற்சாகத்தில் இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் 60 தனது செல்வாக்கை நகர்ப்புறத்திலிருந்து பல்வேறு இடங்களுக்கும் பரப்புகின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் யுக்தியை கையாள தொடங்கியது. குறிப்பாக நகர்ப்புறத்திலே இருக்கின்ற தொழிலாளர்கள் மற்றும் நடுத்தர வர்க்கத்தினரிடையில் தமது கட்சியை விரிவுபடுத்துகின்ற முயற்சிகளை பலமாக மேற்கொண்டது. மத்திய அரசு 1960 இந்தியை முழுமையான ஆட்சி மொழியாக்க எடுத்த முயற்சிகளை எதிர்த்து பேரறிஞர் அண்ணா தலைமையில் இந்திய எதிர்ப்பு பிரச்சாரங்கள் மாநிலம் முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகத்தால் தீவிரப்படுத்தப்பட்டது. நேருவின் சோசியலிச பொருளாதார கொள்கைகளை எதிர்த்து 1959 தொடங்கப்பட்ட சுதந்திரா கட்சி, அது ராஜாஜியின் தலைமையில் உருவாக்கப்பட்டிருந்தது. 1960 தமிழகத்தில் உள்ள பெரும் நிலப்பிரபுக்கள் மற்றும் வணிகர்கள் மற்றும் பாரம்பரியம் மிக்க நடுத்தர வர்க்கத்தினரிடையே காங்கிரசுக்கு எதிரான ஒரு வலுவான வலதுசாரி மாற்றாக தன் செல்வாக்கை வளர்த்துக் கொள்ள தொடங்கியது. தந்தை பெரியார் தலைமையிலான திராவிடர் கழகம் காமராஜரின் கல்வி மற்றும் இடஒதுக்கீட்டுக் கொள்கையை பாதுகாப்பதற்காக காங்கிரஸ் அரசுக்கு தனது முழுமையான தார்மீக ஆதரவை வழங்கி வந்தது. இவ்வாறு பல் கட்சி ரீதியான ஒரு ஆதிக்கங்கள் செல்வாக்குகள் நிலவுகின்ற காலகட்டமாக இந்த காலம் நிலவியது. திராவிட முன்னேற்ற கழகம், அதேபோல் இந்திய காங்கிரஸ், இன்னும் இந்த சுதந்திரா கட்சி, திராவிடர் கழகம் என்று 4 முனைகளில் தமிழக அரசியல் சூடுபிடிக்க தொடங்கியது. தேர்தல் அரசியலை முன்னிறுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை பெரியார் தொடர்ந்து கடுமையாக விமர்சிக்க தொடங்கினார். தொழில்துறை அமைச்சர் ஆர் வெங்கட்ராமனின் தீவிர முயற்சியால் 1960 தமிழகத்தில் அதிவேக தொழில்மயமாக்கலை சந்திக்க தொடங்கியது. பிண்டி போன்ற கைத்தொழில் பேட்டைகள், சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தி ஆலைகள் பெருமளவில் ஊக்குவிக்கப்பட்டு 1000 நகர்ப்புற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டன. காமராஜரால் தொடங்கப்பட்ட இலவச மதிய உணவு திட்டம் 60களில் விரிவான அளவில் மாநிலத்தின் பெரும்பாலான பள்ளிகளில் செயற்பட தொடங்கியது. ஊரக மின்மயமாக்கல் திட்டம் மற்றும் புதிய அணைகளின் பயன்பாடு காரணமாக 60 தமிழகத்தின் விவசாய பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை பெறுகிறது. கிராமப்புறங்களுக்கு மின்சார விநியோகம் சீராக்கப்பட்டதால் கிணற்று நீர் பாசனமும் நெல் உற்பத்தியும் கணிசமாக உயர்வடைய தொடங்கின. இதே காலப்பகுதியில்தான் 1960 ஜூலை படுகொலை செய்யப்பட்ட பண்டார் நாயக்காவின் மனைவியான ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா 1960 ஜூலையில் இலங்கையின் பிரதமராக இருந்தவர் என்பது நாங்கள் ஏற்கனவே பல இடங்களில் தெரிவித்திருந்தோம். உலகின் முதல் பெண் பிரதமராக இருந்த இவர் தீவிர சிங்கள தேசியவாத கொள்கைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்த தொடங்கியதும் சிங்களம் மட்டும் சட்டம் அமுலாக்கப்பட்ட போது 1956 கொண்டுவரப்பட்ட சிங்களம் மட்டும் சட்டம் 1960 முழுவீச்சில் அரசு நிர்வாகத்தில் திணிக்கப்பட்டதும் நீதிமன்றங்கள் மற்றும் சிவில் சர்வீஸ் தேர்வுகளில் தமிழ் மொழி முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருந்ததும் இது இலங்கை மற்றும் மலையக தமிழர்களின் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதித்ததும் ஸ்ரீமா பண்டார் நாயக்க ஆட்சி காலத்தில் என்றால் அது பொய்யல்ல. 1948 குடியுரிமை மறுக்கப்பட்ட சுமார் 7 லட்சம் மலையக தோட்ட தொழிலாளர்கள்
1960s நாடத்தவர்களாகவே தவித்தார்கள். இவர்களின் அவல நிலை குறித்து தமிழக அரசியல் தலைவர்கள் இந்திய நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து குரல் எழுப்பியமை இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது.

அந்த பாடல் ஒழித்தோம். இந்த நேரம் 6:36 நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியின் அறிந்து மறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் தேடலும் தெளிவும் தருகின்ற பல்சுவை கதம்ப நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது.

1960களில் தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டம் மிகப்பெரிய பூதாகாரமாக உருவெடுக்க தொடங்கியது. இந்தியாவின் ஒரே அதிகாரபூர்வ ஆட்சி மொழியாக்க எடுத்த தீவிர முயற்சி இந்தியாவின் ஒரே அதிகாரபூர்வ ஆட்சி மொழியாக்க எடுத்த அந்த தீவிர முயற்சிகளை எதிர்த்து பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகம் முழுவதும் பல வடிவங்களில் இந்திய எதிர்ப்பு போராட்டங்களை தீவிரப்படுத்த தொடங்கியது. 1960 ஆகஸ்ட் மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மாநிலம் தழுவிய இந்திய எதிர்ப்பு நாள் என்ற ஒரு குறிப்பிட்ட நாளை அறிவித்து பிரம்மாண்டமான கண்டன ஊர்வலங்களையும் பொதுக்கூட்டங்களையும் நடாத்தியது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான மிகப்பெரிய பற்றுதலை தமிழக மக்கள் மனங்களில் விதைத்ததென்றால் அது மிகையல்ல. தமிழகத்தின் அனைத்து முக்கிய நகரங்கள் மற்றும் கிராமங்களில் லட்சக்கணக்கான தொண்டர்களும் பொதுமக்களும் மாணவர்களும் கருப்பு கொடி ஏந்தி வீதிகளில் இறங்கி போராடிய அந்த காட்சிகள் எதிர்காலத்தில் இந்திய காங்கிரஸ் தமிழகத்தை விட்டு மூட்டை முடிச்சுக்களுடன் வெளியேற வேண்டும் என்பதை கட்டியம் கூறியிருந்தன. 1960 அப்போதைய இந்திய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் சென்னைக்கு வருகை தந்தபோது அவருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகம் மிக தீவிரமாக முன்னெடுத்திருந்தது, துணிச்சலாக முன்னெடுத்திருந்தது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசு இந்தியை திணிப்பதை குடியரசுத் தலைவர்களுக்கு நேரடியாக உணர்த்துவதற்காக அந்த அதிரடி வடிவம் கையாளப்பட்டது. இந்த போராட்டத்தின் போது அண்ணா, கருணாநிதி உள்ளிட்ட முன்னணி தலைவர்கள், ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் உட்பட்ட பலரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். இவர்கள் சிறை செல்லுகின்ற போதெல்லாம் அரசியலில் ஒவ்வொரு அடிகளாக முன்னோக்கி தாம் நகருகின்றோம் என்பதை உள்ளூர உணரத் தொடங்கினார்கள். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக திருச்சி, மதுரை மற்றும் கோயம்புத்தூர் பிராந்திய அளவிலான இந்து திணிப்பு எதிர்ப்பு மாநாடுகளை திராவிட முன்னேற்ற கழகம் பிரம்மாண்டமான முறையில் ஒருங்கிணைத்து செயற்படுத்தியது. இந்த மாநாடுகளில் வெறும் உணர்ச்சிபூர்வமான பேச்சுக்கள் மட்டுமன்றி இந்து திணிப்பால் தமிழர்களின் அரசு வேலை வாய்ப்புகள் எவ்வாறு பறிபோகும் என்பதை புள்ளி விவரங்களுடன் விளக்குகின்ற துண்டு பிரசுரங்கள் பல அச்சிடப்பட்டு எளிய மக்களிடம் விநியோகிக்கப்பட்டன. நாடாளுமன்றத்திலும் மெட்ராஸ் மாகாண சட்டமன்றத்திலும் இருந்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் மத்திய அரசின் மொழி ஆதிக்க கொள்கைக்கு எதிராக கடுமையான விவாதங்களை முன்வைத்தார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 343 பிரிவு திருத்தப்பட வேண்டும், அதுவரை இந்து திணிப்பை ஏற்க முடியாது என்று அண்ணாத்துறை சட்டமன்றத்தின் வாயிலாக தனது தர்க்க ரீதியான எதிர்ப்பை பதிவு செய்கின்றார். 60 காலகட்டத்தில்தான் திராவிட முன்னேற்ற கழக மாணவர் அணியை பயன்படுத்தி பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே இந்திய எதிர்ப்புணர்வை ஆழமாக விதைக்க தொடங்கியது. அங்கு விதைக்கப்பட்டது இந்தி எதிர்ப்பு அலை மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற கட்சியின் மிகப்பெரிய வித்துக்களும் சின்னஞ்சிறு மாணவர்களது உள்ளங்களில் ஆழமாக பதியும் வரை தூவப்பட்டன என்றால் அதை யாரால் தான் மறுக்க முடியும். கல்லூரி வளாகங்களுக்குள் சிறிய அளவிலான விவாத கூட்டங்கள், கவிதை போட்டிகள் மற்றும் நாடகங்கள் மூலம் மொழிபெற்று வளர்க்கப்பட்டது. இந்த உத்திதான் பின்னாளில் வெடித்த 1965 வரலாற்று சிறப்புமிக்க மாணவர் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திற்கு மிக முக்கிய அச்சாணியாக அமைந்ததென்றால் அதை இந்திய வரலாறு மட்டுமல்ல தமிழகத்தின் அரசியல் கட்சிகளின் வரலாறும் ஆணித்தரமாக கையுயர்த்தி ஏற்றுக்கொள்ளும்.

இந்திய எதிர்ப்பு போராட்ட குழுவின் தலைவராக இருந்தவர் யார் என்று கேட்டால், பொதுவாக அதிகம் பேசப்படுகின்ற இவேக்கி சம்பத் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பேரறிஞர் அண்ணாதுரை, அவர் அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளராக இருந்தார். அதேபோல் சம்பத் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருந்தவர். மூனா கருணாநிதி சென்னை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொண்டர்களை திரட்டி குடியரசுத் தலைவருக்கு கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் களத்தில் தீவிரமாக செயல்பட்டவர். கே ஏ மதியழகன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களில் ஒருவராக இவர். சென்னை மாநகர பகுதியில் மறியல் உக்திகளை வகுத்தவர். என் வி நடராசன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய ஆரம்பகால மூத்த தலைவராக இவர். சென்னை மறியல் போராட்டத்தில் பங்கேற்று கைது செய்யப்பட்டவர். இவ்வாறு திராவிட முன்னேற்ற கழகம் தனது யுக்திகளை மாணவர்கள் மத்தியில் மட்டுமல்ல கலைஞர்களிடமும் மெல்ல கொண்டு சேர்த்தது. திரைப்பட கலைஞர்கள், அது மட்டுமல்ல நாடக கலைஞர்கள், எழுத்தாளர்கள், இன்று பல்வேறு பேச்சாளர்கள் என்று பல்வேறு மனங்களிலும் இந்திய எதிர்ப்பலையை சாட்டாக அல்லது கருவியாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கைகளை மெல்ல பிரச்சாரம் செய்ய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற புதிய அரசியல் கட்சி மாபெரும் கட்சியாக விருட்சம் பெற தொடங்குகிறது.

0: Relaxwell Mattress and Furniture Back to School Sale August 24ஆம் தேதி முதல் செப்டம்பர் 6ஆம் தேதி வரை அனைத்து தளவாடங்களும் மாபெரும் மலிவு விலைகளில் பல்வேறு வகையான மெத்தைகள் நம்ப முடியாத விலைகளில் இவர்களை உற்பத்தியாளர்கள் என்பதால் நீங்கள் விரும்பும் வகையில் பெற்றுக் கொள்ளலாம். தரம், நம்பிக்கை, நேரம் தவறாத டெலிவரி. Relaxwell Mattress and Furniture 1600 Midland Avenue Unit 2 Scarborough 416-759-2600 416-759-2600
1: பல ஆண்டுகளாக வாகன விற்பனை துறையில் உங்களின் நம்பிக்கையை பெற்ற சித்ரா செல்வநாதன் இப்பொழுது பிரிமல் டொயோட்டாவில் சேல்ஸ் அண்ட் லீசிங் கன்சல்டன்ட். புத்தம்புதிய டொயோட்டா வாகனங்கள், பாவித்த தரமான வாகனங்கள், பைனான்ஸ் மற்றும் லீசிங்கில் பெற சிறந்த சேவை. மார்க்மென் ஷெப்பர்ட், 5060 ஷெப்பர்ட் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்போரோ, 416-720-7439, 416-720-7439. சித்ரா செல்வநாதன்.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன வேளை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே? நோ நோ நோ.
4: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.

0: இந்திய மத்திய அரசின் அரசியல் கட்சிகள், அதில் இந்திய தேசிய காங்கிரசின் அந்த சாணக்கியங்கள் பற்றி பார்த்தோம். தமிழக அரசியலில் இந்திய தேசிய காங்கிரஸ், இந்திய காங்கிரஸ் கட்சி ஆட்சி பீடம் இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எழுச்சியை நோக்கினோம். இப்பொழுது சற்று கீழே இறங்கி வந்து இலங்கை சிலோன், அந்த வழி சிலோன் என்றுதான் அதனை அழைத்தார்கள். அந்த இலங்கை அரசியல் கட்சிகளது 1970களின் பின் அவற்றின் பிரம்மாண்டங்கள், அவை கொண்டு வந்த பல்வேறு விதமான சீர்திருத்தங்கள், குறிப்பாக சிறுபான்மை தமிழ் இனங்களுக்கு எதிராக நாசுக்காக செய்த இராஜதந்திர ரீதியான காய் நகர்த்தல்கள் என்பவற்றுடன் தொடர்ந்து நாங்கள் இணைந்திருக்க போகின்றோம்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம், 9056677200, 9067 6672.
0: இலங்கை அரசியல் கட்சியின் வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்ற இரண்டு கட்சிகளது ஆக்கிரமிப்பும் அவற்றின் அரசியல் ரீதியான செல்வாக்குகளும் சுதந்திரம் பெற்றதிலிருந்து 2000 வரை, ஏன் 2010 வரை, ஏன் இன்று வரை நிலவியிருப்பதை நாம் வரலாற்று புத்தகங்களை புரட்டுகின்ற போது திட்ட தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அறகழிய என்ற அந்த மாபெரும் மக்கள் எழுச்சி போராட்டம் தந்த திடீர் மாற்றத்தினால் தற்போது என்பிபி அரசாங்கம் ஆட்சி பீடத்தில் இருந்தாலும் சுமார் 8 தசாப்த காலமாக மாறி மாறி இந்த இரண்டு கட்சிகளும் தமது பேர் இல்லாவிட்டாலும் வேறு வேறு உருவங்களை மாற்றியமைத்து கொண்டு ஆட்சி கட்டளை தம்வசம் வைத்திருந்தன என்பதுதான் வெள்ளிடைமலை.

ஐக்கிய தேசிய கட்சியின் ரட்லி சேனநாயக்காவின் அரசாங்கம், பொருளாதார நெருக்கடி, ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி மற்றும் தமிழரசுக் கட்சியின் வெளியேற்றம் ஆகியவற்றால் பலவீனம் அடைந்திருந்த சூழலை ஸ்ரீமாவு பண்டார் நாயக்கா மிக சாதுரியமாக சாணக்கியமாக பயன்படுத்த தொடங்குகின்றார். 1970 தேர்தலை எதிர்கொள்வதற்காக 1969 ஆண்டில் ஸ்ரீமாவோ மூன்று பிரதான கட்சிகளை சந்தித்து அந்த கட்சிகளுடன் நல்லிணக்கம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கான தீவிர முயற்சியில் ஈடுபடுகின்றார்.

அவர் வீசிய அந்த வேலையிலும் அவர் சொன்ன அந்த ஆசை வார்த்தையிலும் மயங்கியவர் டாக்டர் என்எம் பெரேரா, லங்கா சமசமாய கட்சியும். அதேபோல் எஸ் ஏ விக்ரமசிங்க தலைமையிலான இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சியும் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் அந்த மிக ராஜதந்திர ரீதியான சாதுரியமான வேலையில் தாமாக வந்து விழுந்தார்கள் என்றால் அதுதான் உண்மையான அரசியல் நகர்வென்று அந்த வேளையில் அவர்கள் அதிகம் நம்பியிருந்தார்கள். குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சிக்கு மாற்றான ஒரு கட்சியை உருவாக்க வேண்டிய காலத்தின் தேவை அவர்களுக்கும் அந்த வேளையில் உணரப்பட்டிருந்தது. ஐக்கிய தேசிய கட்சியை புறந்தள்ளி அதற்கு மாற்றீடான புதியொரு ஆட்சியை அமைக்க வேண்டுமென்றால் பலமிக்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடன் இணைந்து அந்த கட்சியை பலப்படுத்துவதே தாம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த அரசியல் நகர்வு என்று டாக்டர் என்.எம். பெரேரா மற்றும் எஸ். ஏ. விக்ரமசிங்க இருவரும் தீவிரமாக நம்பினார்கள். இந்த இருவரும் இலங்கையின் அரசியல் வரலாற்றில் மிக அதிக அளவில் பேசப்படுகின்ற, குறிப்பாக யாரால் பேசப்படுபவர்கள் என்றால் அரசியல் சாணக்கியம் மிக்கவர்கள், அரசியல் ராஜதந்திரம் மிக்கவர்கள் மட்டுமல்ல, அரசியல் தொடர்பான விமர்சனங்களை முன்வைப்போர் தமது பத்திகளில் கட்டுரைகளில் இவர்களது பெயரை மையங்களால் தொட்டு செல்லாத இடங்கள் இல்லை என்று சொல்லலாம்.

அக ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்காவின் இந்த காய் நகர்த்தல் 1969 பிரதான மூன்று கட்சிகளை உள்ளடக்கிய ஐக்கிய முன்னணி யுனைடெட் ஃப்ரண்ட் என்ற பலமான இடதுசாரி கூட்டணியொன்றை உருவாக்குவதில் மிகப்பெரிய வெற்றியை கண்டார்கள். ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, டாக்டர் என் எம் பெரீரா தலைமையிலான லங்கா சமசமாய கட்சி. இந்த கட்சி பற்றி ஒரு சின்ன கோடிடுதல். 1935 இலங்கையில் உருவான முதலாவது அரசியல் கட்சி என்ற பெருமை லங்கா சமசமாய கட்சிக்குள்ளது என்பதை நேர்கள் இந்த இடத்தில் கோடிட்டு வைத்திருக்க வேண்டும். கோடிட்டு வைத்திருப்பது உங்களுக்கு ஒரு வேளையில் உதவலாம் என்பதற்காக அப்படி சொன்னேன். அதேபோல் எஸ் ஏ விக்ரமசிங்க தலைமையிலான இலங்கை கம்யூனிஸ்ட் கட்சி, சோவியத் சார்பு கம்யூனிஸ்ட் கட்சியாக இந்த மூன்று கட்சிகளும் பலமிக்க அணியாக உருவெடுத்தன. இந்த கூட்டணி மக்களுக்கு பல கவர்ச்சிகரமான சோசியலிச வாக்குறுதிகளை வழங்க தொடங்கியது. டச்சு சேனநாயக்க அரசாங்கம் எந்தெந்த குறைகளையெல்லாம் விட்டார்களோ அவற்றையெல்லாம் நிவர்த்திக்கின்ற வகையிலான பல்வேறு விதமான வாக்குறுதிகளை இவர்களது அரசியல் விஞ்ஞாபனம் முன்வைத்தது. அதில் முக்கியமானது டட்லி அரசாங்கத்தால் குறைக்கப்பட்ட அரிசி மானியத்தை மீண்டும் வழங்குவது என்பது மிகப்பெரிய வாக்குறுதியாக இருந்தது. அரிசி என்பது பொதுவாக அந்த வேளையில் அரிசி அரசியல் என்று பேசப்பட்டாலும் கூட மிக கடுமையான வறுமையில் வாடிய இலங்கை வாழ் மக்களுக்கு யாரெல்லாம் வயிற்றுக்கான அந்த பசியை போக்க முன்வருகின்றார்களோ அவர்களுக்கு தமது வாக்குகளை அள்ளி வழங்குவதில் எந்தவித முன் யோசனையும் அற்றவர்களாக அந்த வேளையில் அவர்களது வயிறு அவர்களது கரங்களை தூண்டியதென்றால் அது மிகையல்ல நேர்களே. அரிசி மானியத்தை வழங்குவதென்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான இந்த மிகப்பெரிய கூட்டணியான ஐக்கிய முன்னணி வாக்குறுதி அளித்ததுதான் தாமதம். மக்கள் ஸ்ரீ ஐக்கிய முன்னணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதில் பெருமளவு தமது அக்கறையை செலுத்த தொடங்கினார்கள் என்று அந்த கால பத்திகளில் கட்டுரைகள் வெளிவரத் தொடங்கின. இலங்கைக்கு ஒரு புதிய சுதேசிய குடியரசு அரசியலமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற இன்னொரு வாக்குறுதியை இந்த ஐக்கிய முன்னணி வழங்கியது. இதில் இருக்கக்கூடிய ஒரு விசேடம் என்னவென்றால், மிக அடித்தளத்தில் இருக்கக்கூடிய வறுமைப்பட்டு இருக்கக்கூடிய மக்களது வயிற்றை நிரப்புவது ஒரு வாக்குறுதி. இரண்டாவது, மேல்தட்டு மக்கள் என்று பேசக்கூடிய அல்லது பேசுகின்ற அரசியல் கட்சிகள் பேசுகின்ற படித்த மிகச்சிறந்த அரசியல் சாணக்கியம் மிக்க எதிர்கால இலங்கை பற்றிய ஒரு உள்ளுணர்வு மிக்கவர்களது மனங்களை கொள்ளையிடுவதற்காக இலங்கைக்கே உரிவான ஒரு புதிய ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்குகின்ற அந்த அடியை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தலைமையிலான ஐக்கிய முன்னணி எடுத்து வைத்தமையும் அந்த கட்சிக்கு மக்கள் ஆதரவை மெல்ல மெல்ல அதிகளவு வழங்குவதற்கான தூண்டுகோளாக அமைந்ததென்றால் அது மிகையல்ல நேர்களே. இந்த கட்சி இவ்வாறான வாக்கு வங்கிகள் மூலம் எதை சாதித்தது, எவ்வாறான அரசியல் நகர்வுகளை இந்த ஐக்கிய முன்னணி பிற்காலத்தில் மேற்கொண்டது போன்ற விவரங்களை எல்லாம் வருகின்ற வியாழன் விரிவாக நோக்கி

0: தவிரம் புகிறோம். நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருந்த நேர்கள் அத்தனை பேருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு வருகின்ற வாரங்களிலும் பல சுவையான இன்னும் பல்வேறு விதமான இந்திய மற்றும் தமிழக இலங்கை தகவல்களுடன் இணைந்திருப்போம் நேர்களே. தொடர்ந்து இந்த மனுத்தியாளத்தின் செய்தி அறிக்கைக்குள் உங்களை அழைத்துச் செல்வோம்.
1: மனுத்தியால செய்திகள் CMR Tamil HD Hourly News. இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதுவராக நியமிக்கப்பட்டுள்ள டேனியல் ஹூன் மற்றும் அவரது மனைவி எடிட்டுக்கு இலங்கைக்கான சுவிட்சர்லாந்து தூதரகம் வரவேற்பு அளித்துள்ளது. முல்லைத்தீவு மாவட்டம் முள்ளிவாய்க்கால் கிழக்கு பகுதியில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் மீன்பிடி கற்கைப்பீடத்தை அமைப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள சுமார் 39 ஏக்கர் காணியை கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி பிரதியமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்தின நேற்று நேரில் பார்வையிட்டார். நிலக்கரி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவது குறைக்கப்பட்ட போதிலும் தற்போது போதுமான அளவு நீர் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் மின்சார விநியோகத்தில் எந்த தடையும் இல்லை என்று எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. எல் நீனோ கால்நிலை தாக்கத்துக்கு முகம் கொடுப்பதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஆராய்வதற்காக சுற்றாடல் அமைச்சர் வைத்தியர் தம்மிக்க படனின் பிந்தி தலைமையில் நியமிக்கப்பட்ட விசேட அமைச்சரவை உபக்குழு மற்றும் அதிகாரிகள் குழுவின் 4வது கூட்டம் அண்மையில் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்தது. பாகிஸ்தானின் நரோவால் பகுதியில் 100 ஆண்டுக்கு பழமையான ஹிந்து கோயில் இடிக்கப்பட்ட சம்பவத்துக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் ₹1,200 கோடியில் புதிய தலைமை செயலகம் அமைக்கப்படும் என சட்டசபையில் முதல்வர் விஜய் அறிவித்தார். பிரிட்டிஷ் கொலம்பியா கன்சர்வேட்டிவ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மேலும் 2 பேர் சுயேட்சையாக போட்டியிட கட்சியை விட்டு விலகியுள்ளனர். டொரண்டோ கத்தோலிக்க மாவட்ட பள்ளி வாரியத்தின் அறங்காவலர் மைக்கேல் டெல் கிராண்ட்வே அறங்காவலராக பணியாற்றிய போது பாலின கோட்பாட்டுக்கு எதிராக வெளியிட்ட கருத்துக்களுக்காக 2 ஆண்டுகளுக்குள் $85,000 செலுத்துமாறு ஆசிரியர்களுக்கான ஒழுங்குமுறை அமைப்பால் உத்தரவிடப்பட்டுள்ளது. அல்பேட்டாவில் உள்ள கொலம்பியா பனிப்பாறையில் சென்று கொண்டிருந்த சுற்றுலா வாகனம் ஒன்று திடீரென சரிவில் உருண்டு விழுந்ததில் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக செய்தி சேவையொன்று செய்தி வெளியிட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கும் ஈரான் ஜனாதிபதி மசூத் பெசக்கியானுக்கும் இடையே நடைபெற்ற சந்திப்புக்கு பின்னர் ஈரானுக்கு உதவும் நாடுகளுக்கு 2வது கட்ட தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ எச்சரித்துள்ளார். உக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் தீவிரமடைந்து வரும் நிலையில் ரஷ்ய வான்வெளி வணிக ரீதியான விமான போக்குவரத்துக்கு பாதுகாப்பற்றதாக மாறி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க ராணுவத்தில் 30 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதுடைய பணியிலுள்ள மற்றும் இருப்பு படை வீரர்களுக்கு டெஸ்டோஸ்டெரோன் ஹோமோன் குறைபாட்டுக்கான பரிசோதனையை கட்டாயமாக்கும் புதிய மருத்துவ வழிகாட்டுதல்களை அமெரிக்க பென்டகன் வெளியிட்டுள்ளது. இந்த நடைமுறை உடனடியாக அமலுக்கு வருகிறது என ரோய்டர்ஸ் ஊடகம் தகவல் வெளியிட்டுள்ளது. அமெரிக்காவின் புதன்கிழமையன்று மினியாபோலிஸ் நகரில் உள்ள உயரமான அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 1 உயிரிழந்தனர். மேலும் 3 காவலர்கள் உட்பட 5 பேர் காயமடைந்தனர். மேலும் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கருதப்படும் நபரும் உயிரிழந்துவிட்டதாக காவல்துறையின் செய்தி தொடர்பாளர் கரட் பெட்ரன் தெரிவித்துள்ளாா்.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது.

இன்று மூன்று பாடல்களுடன் ஆறு பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். நேர்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடல்களுக்கு பாடல்களை விரும்பி கேட்கலாம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4761-4765-4661.
2: காசு வேணுமென்று ஃப்ரெண்ட்கிட்ட கேட்டேன், இல்லை என்று சொல்லிட்டேன். தெரிஞ்ச ஆண்டி என்று அவர்கிட்ட கேட்டா அவவும் இல்லை என்றுட்டா. கடைசியா காசு கண்டு போட்டு அம்மா தானே கை கொடுத்தவ. நான் சொன்னது அம்மா நகை மாடத்தை சொன்னேன்.
0: அம்மா நகை அடகு மாடம், நகைக்கு கூடிய பெருமதி, குறைந்த வட்டி, அரசு அங்கீகாரம் பெற்ற அடகு சேவை.
3: டொரண்டோவில் வர்த்தக துறையில் 20 வருட முன்னோடிகள்.
0: கெனடியன் எக்லிங்டன் சங்கரன் கோக்கு அருகில் அம்மா நகை அடகு மாடம். உங்கள் பழைய நகைகளை விற்கலாம், நகைகளை வாங்கலாம். 416-757-0034 அல்லது 416-994-3861. அம்மா நகையடகு மாடம்.
4: இதயத்தில் நுழைந்திடும் தமிழ்ச்சி, செவிகளில் நிறைந்திடும் தமிழ்ச்சி. 101.3 CMR தமிழ்ச்சி.
5: நேர்கள் CMR தமிழ்ச்சியின் திரை இசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையிலே நாங்கள் 6 பாடல்களை தர இருக்கின்றோம். அந்த 6 பாடல்களில் எந்த பாடல்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் என்பதை 2 பாடல்கள், 6 பாடல்களில் எல்லா பாடல்களையும் நீங்கள் கேட்க முடியாது. ஏதாவது 2 பாடல்களை நீங்கள் உங்களது விருப்பமாக விரும்பி கேட்கலாம். இப்பொழுது அந்த பாடல்களை தரப்போகின்றோம். முதலாவது பாடல் நேர்களே, இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகம் பொழியும். சுகராகங்களாகத்தான் எல்லா பாட்டும் பெறும், அதனால் சுகராகம் பொழியும். அது முதலாவது பாடல். 2வது பாடல், சூரக்கோட்டை சிங்கக்குட்டி. எல்லோருக்கும் தெரியும், அது மிக பிரபலமான பாடல். சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்திலிருந்து காளிதாசன் கண்ணதாசன், கவிதை நீ நெருங்கி வா, படிக்கலாம் ரசிக்கலாம், 2வது பாடல். 3வது, ராசையா திரைப்படத்தில் காதல் வானிலே காதல் வானிலே, பாடும் தேனிலா பாடும் தேனிலா, தந்ததே தந்ததே சங்கீதம், வந்ததே வந்ததே சந்தோஷம், அந்த பாடல். அந்த பாடல் உங்களுக்கு பிடிக்குமாக இருந்தால் அந்த பாடலை நீங்கள் விரும்பி கேட்கலாம். அதேபோல் 4வது, அடுத்து இலக்கம் சொல்லவில்லை நீங்கள், இலக்கத்தை சொல்லாதீர்கள். அடுத்தொழிக்கின்ற பாடல், இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து ஓம் நகம் நமக, உருகும் உயிருக்கு ஓம் நமக, உயிரின் உணர்வுக்கு ஓம் நமக, இந்த பாடல். அடுத்தொழிப்பது ஒழிக்க இருப்பது ஸ்டார் திரைப்படத்திலிருந்து ரசிகா ரசிகா பெண் ரசிகா ரசிகா, கண்கள் திருடிப்போன ரசிகா ரசிகா, அந்த பாடல். அடுத்து இடம்பெறுவது பருவராகம் திரைப்படத்திலிருந்து பூவே உன்னை நேசித்தேன், பூக்கள் கொண்டு பூசித்தேன், கண்ணில் பாடம் வாசித்தேன், காதல் வேண்டும் யாசித்தேன். இவைகள் தான் இன்றைய நிகழ்ச்சியிலே இடம்பெற இருக்கின்ற 6 பாடல்கள். மிக விரைவாக வந்து உங்களது விருப்பங்களை தெரிவித்தால் நாங்கள் பாடல்களை உடனடியாகவே ஒளிபரப்பலாம். முந்துபவர்களுக்கு முதல் பாடல்கள் ஒளிபரப்பாகும், பிந்துபவர்கள் பிறகு இருக்கின்ற பாடல்களை தான் கேட்கலாம். ஆகவே நீங்கள் நேர காலத்துடன் வந்து உங்களது பாடல்களுக்கான விருப்பங்களை தெரிவிக்கலாம். பல நேர்களுக்கு மீண்டும் ஒருமுறை இந்த பாடல்களை தர இருக்கின்றோம். முதலாவது பாடல் மிக விரைவாக இளமை காலங்கள் திரைப்படத்தில் இசை மேடையில் இந்த வேளையில் சுகராகும் போலியும், அடுத்து சூரக்கோட்டை சிங்க கூட்டியிருந்து காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி படிக்கலாம் ரசிக்கலாம். ராசையா திரைப்படம் தருகின்ற காதல் வானிலே காதல் வானிலே பாடும் தேனிலா பாடும் தேனிலா தந்ததே தந்ததே சங்கீதம் வந்ததே வந்ததே சந்தோஷம். இதயத்தை திருடாதே திரைப்படத்தில் ஓம் நமக உருகும் உயிருக்கு ஓம் நமக உயிரின் உணர்வுக்கு ஓம் நமக. அடுத்து ஸ்டார் திரைப்படத்தில் ரசிகா ரசிகா பெண் ரசிகா கண்கள் திருடி போன ரசிகா. அடுத்து இடம்பெறுவது பருவராகம் திரைப்படத்தில் பூவை உன்னை நேசித்தேன் பூக்கள் கொண்டு பூசித்தேன் கண்ணில் பாடம் வாசித்தேன். இப்பொழுது நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் நேர்களை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
1: வணக்கம்.
5: தேவகுமார் நன்றி. நீங்கள்
1: நலம் நலமா இருக்கிறோம். அந்த அருமையா இருந்துச்சு கூட தெரிந்தும் தெரியாமலும்
5: அறிந்து
1: வரையாடல் அதுக்குள்ள நாங்கள் ஊடுருவி பார்த்தோம். இந்தியாவில இருந்து இந்திய அரசியல் இருந்து சிறிலங்கால இருந்து அமெரிக்கால இருந்து எல்லாத்தையும்
5: கொண்டு
1: வந்தீங்க.
5: விடயங்கள் வரும் இல்ல அப்படி இல்ல இவளால கதைச்சது ஆரம்ப கால விடயங்கள் பலருக்கு அது
1: அருமையான பாடல்கள் தான். எனக்கு காளிதாசன் கண்ணதாசன் மற்றது காதல் வானிலே அந்த பாடல்.
5: நன்றி தேவகுமார் நிகழ்ச்சியில்
1: நன்றி நன்றி.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர இணைப்போம். வணக்கம்.
6: வணக்கம்.
5: நல்லா இருக்கோம்.
6: எனக்கு பாடல் வந்து பிடிச்ச பாடல் காளிதாசன் கண்ணதாசன். அடுத்து வந்து காதல் வானிலே காதல் வானிலே ரெண்டாம்.
5: நன்றி
6: நன்றி.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
7: வணக்கம்.
5: வணக்கம் சொல்லுங்க.
7: மூர்த்தி ஆயிக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
5: ஓ நல்ல மூர்த்தி. நன்றி.
7: எனக்கு காளிதாசன் காளிதாசன் மற்ற இசை இசையோடு அந்த பாட்டு
5: இசை மேடையில் இந்த வேளை. நன்றி மூர்த்தி.
7: நன்றி. வணக்கம்.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
8: மாலை வணக்கம் ரமேஷ்.
5: ரமேஷ் சொல்லுங்கள். வணக்கம்.
8: வணக்கம். பாடல் வந்து இளமை காலங்களும் சூரக்கோட்ட சிங்க குட்டி.
5: இசை மேடையில் இந்த வேளையில்
8: அந்த பாடல் ரொம்ப ஃபேமஸ். அந்த படமும் நல்ல ஹிட். மோகன் அந்த இளவரசி நினைக்கிறேன் பாடல் நல்ல ஹிட் பாடல் எல்லாமே.
5: மற்ற சூரக்கோட்டை.
8: ஆமாம் சூரக்கோட்டையா.
5: ஆமாம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ரெண்டு மூன்று விஷயங்கள் சொல்லி பாடலை விரும்பி கேட்டால் நல்லா இருக்குது. நீங்கள் சொன்னீங்கள அதில் மோகன் நடிப்பு அது அப்படி நல்லா இருக்கும். அதை கேட்குறவர்களுக்கும் நல்லா இருக்கும். நன்றி ரமேஷ்.
8: நன்றி. வணக்கம்.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேரை இணைக்க இருக்கின்றோம். வணக்கம்.
9: வணக்கம் பாசுநாய். மோகன்.
5: மோகன் சொல்லுங்கள்.
9: எனக்கு வந்து இளமை காலங்களும் பருவராகம் பருவராகம் நல்ல படம். தோன்றதுக்கெல்லாம் பார்த்தேன் 30 வருஷத்துக்கு முன்னாடி.
5: படம் பாத்துறீங்களா? இளமை காலமும்
9: பாத்துறீங்களா? இளமை காலம் பார்த்தேன். அதான் இது பருவராம கனகாலம் பண்றேன். நல்ல பாட்டு அந்த படத்துல.
5: நல்லவா ஹம்சலே காண்ட இசை நல்லா இருக்கு.
9: நல்லா இருக்கு. 12 மணிக்கு.
5: நன்றி.
9: நன்றி வாசன்.
5: நன்றி வா. நிகழ்ச்சியை நடத்தினர். வணக்கம்.
10: வணக்கம் பாசன்.
5: வணக்கம்
10: நிர்மலாக வைக்கிறேன். எப்படி இருக்கீங்க?
5: நன்றி. நீங்க எப்படி?
10: ஓமாம் நலமா இருக்கிறோம். எனக்கு வந்து இதயத்தை திருடாதே ராசையா.
5: அது நல்ல பாடல். என்ன இதயத்தை திருடாதே நல்ல செலக்சன்.
10: ஓமாம் ஓமாம் நல்ல பாடல்.
5: கொஞ்சம் பொறுமையா கேட்கணும் அவ்வளவுதான்.
10: ஓமாம்
5: ராசையா. ராசையா பாத்தீங்களா? பாத்திருப்பீங்க நினைக்கிறேன்.
11: நீங்கள்
5: எப்படி?
11: நல்லமா இருக்கிறோம்.
5: என்ன குயின்சன் வந்து வந்துட்டு ஓடினீங்கள் பாடல் அங்க பரவாயில்லையா?
11: வந்தேன்னு இதுக்கு வருவோம்.
5: வந்துட்டு மாறிட்டு. சரி.
11: எனக்கு ரசிகா ரசிகா
5: அது நிறைய தெரியும் குயின்ஸ்டனுக்கு அதை பிடிக்கும்.
11: மற்ற இளமை காலங்களோ என்ன?
5: இளமை இசை மேடையில் இந்த வேளையில அதா?
11: இல்ல இல்ல, காதல் வாணிலேயே போடுங்க.
5: காதல் வாணில ராசையாவில. நன்றி குயின்சன்.
11: நன்றி, வணக்கம்.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
12: வணக்கம் வெண்பா.
5: வெண்பா சொல்லுங்கள்.
12: சூரக்கோட்டில் இந்த காளிதாசன்
5: எல்லாருக்கும் சிங்க குடியே தான் பிடிச்சிருக்கு.
12: ராசையால் இந்த காதல்
5: ரெண்டு பாட்டு உண்டைக்கு ஒரு புடி பிடிச்சிருக்கு பாப்பமே. நன்றி
12: நன்றி.
5: நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
13: வணக்கம் வணக்கம் சார், ஜோலிங்க எப்படி? நலமா இருக்கீங்களா?
5: நலம் நலம். நீங்கள் எப்படி?
13: நான் நலமா வைக்காதமா இருக்கு. உங்களை நேர்த்தி கேட்டுட்டு இருக்கேன். உங்களோட நேர்த்தி வாழ்த்துக்கள். சூரக்கோட்டை காதல் வாழ்க.
5: நன்றி
13: நன்றி சார்.
5: எல்லாரும் ரெண்டு வாட்டோட தான் நிக்கிப்போம். நிகழ்ச்சியில் அடுத்த நேர் வணக்கம்.
14: கதம்பாசன் நான் மதன் அழைக்கின்றேன்.
5: மதன் சொல்லுங்கள்.
14: சூரக்கோட்டை.
5: சரி சரி, நன்றி மதன் நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. நேரம் 7:23. நேர்களும் உங்கள் விருப்ப பாடல்களை நீங்கள் தெரிவு செய்யலாம். எங்கள் தெரிவுகளில் உங்கள் விருப்ப பாடல்கள் ஒலிக்க காத்திருக்கின்றன. 416-644-6222 என்ற தொலைபேசி இலக்கத்தின் ஊடாக இணைந்து கொண்டு நீங்கள் உங்கள் பாடல்களை விரும்பி கேட்கலாம்.
15: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் இருந்துச்சு. நம்ம
16: பார்களும் க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி
17: கஸ்டமர் யூ ட்ரைங் டு ரீச் இஸ் நாட் அவேலபிள்.
18: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பையர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம்
19: 2026 வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
5: நேரம் 7:24. இப்பொழுது நிகழ்ச்சியில் நாங்கள் பாடல்களுடன் இணைந்திருக்கப் போகின்றோம். என்னென்ன பாடல்கள் இடம்பெற காத்திருக்கின்றன? 6 பாடல்கள் இடம்பெற இருக்கின்றன. இசை மேடையில் இந்த வேளையில் காளிதாசன் கண்ணதாசன், காதல் வானிலே காதல் வானிலே, ஓம் நமக உருகும் உயிர்க்கோம் நமக, அடுத்து ரசிகா ரசிகா பெண் ரசிகா ரசிகா, பூவை உன்னை நேசித்தேன், பூக்கள் கொண்டு பூசித்தேன், இவைதான் இன்று எங்களது தெரிவில் இடம்பெற இருக்கின்றன. உங்களது விருப்பத்தில், எமது தெரிவிலும் உங்களது விருப்பத்திலும். இப்பொழுது நேர்கள் தமது விருப்பங்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அவர்களது விருப்பத்தின் அடிப்படையில் பாடல்கள் அடுத்து இடம்பெற இருக்கின்றன.
20: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
21: CMR தமிழ் HD.
20: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
21: தமிழ் HD
20: தமிழ் HD.
5: நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு நேரை இணைத்துக் கொண்டு பாடலுக்கு செல்வோம். வணக்கம்
22: வணக்கம் தாரணி கிடைக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
5: ஓ நலம் தாரணி, நன்றி. நீங்கள் நலம் தானே?
22: ஓ நாங்கள் நல்ல சும்மா இருக்கோம். எனக்கும் 2 பாட்டு, காளிதாசன் கண்ணதாசனும் காதல் வானிலே. மற்ற பாட்டு நல்ல பாட்டு தான். இது ரெண்டும் இன்னும் கூட பிடிச்ச பாட்டு.
5: எல்லாரும் ரெண்டு சிங்க குட்டியையும்
22: ராசையா
5: ராசையாவே தான் பிடிச்சிருக்கீங்க.
22: நல்ல பாட்டு தானே கேட்டுக்கோ, நீங்க மற்றதும் கேட்கத்தானே போறோம், பிரச்சனை இல்ல
5: தானே. சரியா
22: சொன்னி,
5: உண்மையிலாது.
22: நன்றி நன்றி.
0: இருபத்தி ஐந்து ஆண்டுகள் உலகத் தமிழர்களின் உணர்வுகளையும் வரலாற்றையும் கனவுகளையும் இணைத்த பயணம் டிவிஐ எச்டி. புதிய கலைஞர்களை அறிமுகப்படுத்தி பாடகர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் என எண்ணற்ற திறமைகளுக்கு மேடையாய் இருந்து சிந்திக்க வைக்கும் நேர்காணல்கள், அறிவை வளர்க்கும் கல்வி நிகழ்ச்சிகள், குழந்தைகளின் சிரிப்பை கொண்டாடிய சிறுவர் நிகழ்ச்சிகள், புதிய நட்சத்திரங்களை உருவாக்கிய திறமை அரங்குகள், இலங்கையின் போர்க்கால இருளிலும் உலகத் தமிழர்களின் மகிழ்ச்சியிலும் துயரங்களிலும் வெற்றிகளிலும் ஒவ்வொரு முக்கிய தருணத்தையும் உங்கள் இல்லங்களுக்கு கொண்டு வந்தது டிவிஐ. குடும்பத்தின் கொண்டாட்டம், தமிழரின் பயணம். 25 ஆண்டுகள் உங்கள் அன்பால், உங்கள் ஆதரவால் வட அமெரிக்க கண்டத்தின் முதல் 24 மணி நேர தொலைக்காட்சி தனது 25வது பிறந்த நாளை நோக்கி.
5: முதலில் ஒழிக்கின்ற பாடல் இதயத்தை திருடாதே திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி ஆகியோரது குரல்களில் நிர்மலா, இதை டொரண்டோ நிர்மலா இதை விரும்பி கேட்டிருந்தார்.

0: Keep listening to CMR Tamil HD.
1: வணக்கம், இது நான் உங்களோட பென்னிதியால் பேசுறேன். அண்ட் யூ ஆர் லிஸ்னிங் டு 101.3 தமிழ் HD, கனடாவுடன் முதல் 24 ஹவர்ஸ் தமிழ் HD ரேடியோ. என்ஜாய்.

0: வணக்கம், நான் உங்கள் மனோ பேசுகிறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, உலகின் முதல் தமிழ் ஹெச்டி.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: நகை வாங்கும் போது கூலி மற்றும் சேதாரம் மட்டுமல்ல, தரம் நம்பகத்தன்மையையும் கவனியுங்கள். வெளிப்புற மெருகை பார்த்து உங்கள் பணத்தை வீணாக்காதீர்கள்.
3: ஏசியா கோல்ட் இங்க் நகைச்சீட்டு ஆரம்பம்.
4: பயன்படுத்தப்படாத புதிய மற்றும் தரமான நகைகள் அனைத்தும் ஜூன் 21 வரை சிறப்பு தள்ளுபடியில். தனது 24வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அனைத்து வகையான தங்க நகைகளையும் விசேட விலையில் தருகிறது.
3: ஏசியா கோல்ட் இங்க்,
4: கிப்ளிங் அண்ட் ஸ்டீல்ஸ்,
3: 5010 ஸ்டீல்ஸ் அவென்யூ வெஸ்ட்,
4: இட்டோபிகோ,
3: 416-746-27.

நேர்கள் அடுத்து ஒழிக்கின்ற பாடலுடன் இணைந்திருப்பதற்கு முன்னர் நேர்களை பல்வேறு விதமான மோசடிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக ஸ்கேம் என்று சொல்லக்கூடிய தொலைபேசி மோசடிகள் மிக அதிக அளவில் இடம்பெற்று வருவதாகவும், உங்களை அழைத்து யாரேனும் ஏதாவது ஒரு தொடர்பு கொண்டு உங்கள் தனிப்பட்ட தகவல்கள், வங்கி கணக்கு இலக்கங்கள் அல்லது உங்களது இமெயில் போன்றவற்றை வினவினால் தயவுசெய்து அவற்றை நீங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் என்று சொல்கின்றார்கள். குறிப்பாக போலீஸிலிருந்து அழைப்பதாகவோ அல்லது ஏதாவது அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அல்லது உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கின்றது அல்லது உங்களை நாங்கள் வந்து சந்திக்க இருக்கின்றோம், உங்களுக்கு ஒரு உதவி செய்ய இருக்கின்றோம், இப்படி பல்வேறு விதமான பொய்த்தகவல்களுடன் இணைந்து உங்களை தொலைபேசியில் அழைத்து பேசி உங்களிடம் இருக்கக்கூடிய பல்வேறு தகவல்களை பெற்று உங்கள் வங்கி கணக்குகளில் பணத்தை திருடக்கூடிய வாய்ப்புகள் இப்போது மிக அதிகம் இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்றது. என்பதனால் அனாமதேய தொலைபேசி அழைப்புகளுக்கு நீங்கள் பதில் சொல்வதை இயன்றளவு தவிர்த்துக் கொள்ளுங்கள். அனாமதேய தொலைபேசி அழைப்புகள் வந்தால் அவற்றுக்கு பதில் அளிப்பதை இயன்றளவு தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். அது மட்டுமல்ல, $50 ஒரு பொய்யான காசு புழக்கமும் இப்போது அதிகரித்திருக்கின்றது. 50 பெறுமதியான கனேடிய டாலர் நாணயத்தால் புழக்கத்தில் மிக அதிகமாக உலா வருவதாக சொல்லப்படுகின்றது. நாணயங்களை, குறிப்பாக $50 நாணயங்களை நீங்கள் கையாளுகின்ற போது அவற்றை சரியாக சரிபார்த்து, அது வங்கிகளில் நீங்கள் எடுத்தாலும் சரி அல்லது ஒரு நபரிடமிருந்து வியாபார நிலையங்களிலிருந்து பெற்றுக்கொண்டாலும் சரி, அந்த தாள்கள் உண்மையான தாள்களா என்பதை உறுதிப்படுத்திய பின் வாங்கிக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள். இது வன்கூவர் பவான் இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார்.

0: 101.3 FM World Super Hit. நேர்கள் சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் திரைசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கு. நேரம் நிகழ்ச்சியில் ஒரு நேர் காத்திருக்கின்றார். வணக்கம். அவர் பேசுவதாக இல்லை.
1: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 39. இறை மாட்சி. முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி தவறாமல் ஆட்சி செய்து தன் மக்களை கண்ணும் கருத்துமாக காக்கும் ஒரு தலைவன் அந்த மக்களுக்கு தலைவன் மட்டுமல்ல, அவன் நடமாடும் தெய்வமாகவே மதிக்கப்படுவான். முறையான ஆட்சியே இறைத்தன்மை மிக்கது

0: தேர்தலை திரைசை தேர்வு நிகழ்ச்சியில் 6 பாடல்கள் கொண்டு வந்தோம். 2 பாடல்கள் ஏற்கனவே ஒளிபரப்பாகிவிட்டன. இதயத்த திருநாடே திரைப்படத்திலிருந்து ஓம் நமக உருகும் உயிருக்கு ஓம் நமக என்ற பாடலும், அதே போல பருவராகம் திரைப்படத்திலிருந்து பூவே உன்னை நேசித்தேன், இந்த 2 பாடல்களும் ஒளிபரப்பாகிவிட்டன. இப்பொழுது இருக்கின்ற பாடல்கள், ஒன்று இளமை காலங்கள் திரைப்படத்தில் இசை மேடையில் இன்ப வேளையில் சுகராகம் பொழியும், 2 சூரக்கோட்டை சிங்கக்குட்டி திரைப்படத்தில் காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா, படிக்கலாம் ரசிக்கலாம். அடுத்து இடம்பெறுவது, அடுத்து இருக்கின்ற பாடல் ராசையா திரைப்படத்தில் காதல் வானிலே காதல் வானிலே, பாடும் தேனிலா பாடும் தேனிலா, தந்ததே தந்ததே சங்கீதம் வந்ததே வந்ததே சந்தோஷம் என்ற பாடல். அடுத்து ஸ்டார் திரைப்படத்திலிருந்து ரசிகா ரசிகா பெண் ரசிகா ரசிகா, கண்களை திருடிப்போன ரசிகா, இவை தான் இருக்கின்ற பாடல்கள். பார்ப்போம் உங்களது வாக்குகள். உடன் நேர்கள் இணைகின்றார்கள். வணக்கம்.
1: வணக்கம் வாசன், நான் மொரின்.
0: மொரின் சொல்லுங்கள், எந்த பாடல்?
1: நலம் இருக்கிறீங்களா?
0: ஓ நலம் நலம் நலம் நன்றி. நீங்கள் எப்படி?
1: நலம் இருக்கிறேன்.
0: வாக்குகள்ல நீங்கள் உங்களுக்கு எந்த பாடல் விருப்பம் என்று 2 பாடலை சொல்லலாம்.
1: எனக்கு சூரக்கோட்டை சிங்கக்குடி படத்துல இருந்து காளிதாசன் கண்ணதாசன், மற்றது அந்த இளமை காலமா என்ன முதல் சொன்ன படம்,
0: இசை மேடை இளமை காலம்,
1: இசை மேடையில்
0: முந்தி கேட்டிருக்கீங்களா அந்த பாடல்?
1: ஆமா.
0: நன்றி நன்றி
1: நன்றி வாசன்.
0: நன்றி. நிகழ்ச்சி நடத்த நேர் வணக்கம்.
2: வணக்கம் பல உறவுகள் அப்படி அனுபவங்கள் கஷ்டப்பட்டிருப்பாரு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இது நானும் காளிதாசன் அந்த பாடலை தான் நான்
0: நேர்களது பாடல்கள் விருப்ப பாடல்களுடன் நாங்கள் பயணிப்போம். இப்பொழுது நேரம் சரியாக 7:44.

0: நேர்களை பாடல்கள் விரும்பி கேட்கும் நேர்கள் மற்றும் நிகழ்ச்சியில் இணைகின்ற நேர்கள், வாட்ஸ்அப் ஊடாகவும் வாட்ஸ்அப் செயலிகள் ஊடாகவும் உங்களது பாடல்களை நீங்கள் விரும்பி கேட்க முடியும் அல்லது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள முடியும். வாட்ஸ்அப் செயலிகள் ஊடாகவும் நான்கு பாடல்களுக்கு நீங்கள் நான்கு பாடல்களில் இரண்டு பாடலை விரும்பி கேட்கலாம். இளமை காலங்கள் திரைப்படத்தில் இசை மேடையில் இந்த வேளையில் சுவராகம் பொழியும், சூரக்கோட்டை சிங்கக்கூட்டியிலிருந்து காளிதாசன் கண்ணதாசன் கவிதை நீ நெருங்கி வா படிக்கலாம் ரசிக்கலாம், ராசையா திரைப்படத்திலிருந்து காதல் வானிலே காதல் வானிலே பாடும் தேனிலா பாடும் தேனிலா, ஸ்டார் திரைப்படத்திலிருந்து ரசிகா ரசிகா என்ற பாடல். இப்பொழுது நிகழ்ச்சியில் இன்னொரு நேரே இணைப்போம். வணக்கம்.
1: வணக்கம் காசனா, அங்க வைக்கிறோம் பாசன்.
0: ஓ சொல்லுங்க காசனா, வணக்கம். எப்படி நீண்ட இடைவெளி வைக்க போறாரு?
1: எனக்கு சூரக்கோட்டை சிங்கக்குட்டிய படத்துல இருந்து காளிதாசனும் மற்றது ராசையா படத்துல இருந்த காதல் வானிலே.
0: ஓ
1: அந்த பாட்டு.
0: நன்றி நிகழ்ச்சியில் இருந்தமைக்கு. இப்பொழுது நாங்கள் அடுத்து ஸ்டார் திரைப்பட பாடலுடன் இணைந்திருப்போம். ஸ்டார் திரைப்படத்திலிருந்து ரசிகா ரசிகா பாடலை குயின்ஸ்டன் மற்றும் மதன் ஆகியோர் விரும்பி கேட்டிருந்தார்கள். அந்த பாடல் அடுத்து ஒலிக்கின்றது.

அந்த பாடல் ஒளி தோய்ந்த நேரம் 7:53 நேர்கள். சிஎம்ஆர் தமிழ்ச்சியின் இன்னிசை தேர்வு நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கும் நேரம் இது. இந்த வேளையில் நேற்றைய தினம் பொழிந்த புதன்கிழமை மாலை டொரண்டோ நகரை தாக்கிய 100 கால புயல் என்று சொல்கின்றார்கள். 100 ஆண்டுகளுக்கு பிறகு கடும் புயல் தாக்கம் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்றது. அந்த 100 புயல் காரணமாக வீடுகளும் தெருக்களும் வெள்ளத்தில் மூழ்கியதை தொடர்ந்து சீரமைப்பு பணிகள், மீட்பு பணிகள் என்பன முழுவீச்சில் நடைபெற்று வருவதாகவும் பல சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். புதன்கிழமை மதியம் டொரண்டோவுக்குள் ஒரு பெரிய இடியுடன் கூடிய புயல் நுழைந்ததென்றும் சில மணி நேரங்களுக்குள் ஆலங்கட்டி மலையையும் பொழிந்து சென்றதென்றும் புயலின் உச்சக்கட்டத்தில் 1000,000+ மக்கள் மின்சாரத்தை இழந்ததாகவும் டொன் நதி அதன் கரைகளை உடைத்து கொண்டு பெருக்கெடுத்து ஓடியதால் டொன் பள்ளத்தாக்கு ஆற்றில் சில பகுதிகள் மூடப்பட்டதாகவும் நகரம் அந்த பிரதேசத்தில் சில இடங்கள் மூடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வீடுகளில் வெள்ளம் புகுந்து மரங்களும் மின்கம்பிகளும் சரிந்து விழுந்த பல சம்பவங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. மேலும் சுரங்கப்பாதை மற்றும் டொரண்டோ தீவு படகு சேவை இரண்டும் நிறுத்தப்பட்டிருந்தது என்றும் பல்வேறு தெருக்களில் வாகனங்களது பயணம் மிக பெருமளவில் பாதிக்கப்பட்டிருந்தது என்றும் வாகனங்கள் பயணம் செய்வது கடுமையாக இருந்ததென்றும் வாகனங்களை அரைவாசி மூடி வெள்ளம் நின்றது என்றும் சொல்லப்படுகின்றது. இது ஆகஸ்ட் மாதத்திற்கான சராசரி மழைப்பொழிவு சுமார் 78 mm தான் பொதுவான மழைப்பொழிவு. ஆனால் நேற்றைய தினம் புதன்கிழமை இரவு டொரண்டோவின் சில பகுதிகளில் சில மணி நேரங்களில் மட்டும் 150 mm மழை பதிவானது. அதனால் தான் இந்த மழைப்பொழிவு பற்றி பலரும் கனடாவில் வாழுகின்ற மிக நீண்ட காலமாக வாழ்வோருடன் நீங்கள் பேசினால் தெரியும், தங்களது வரலாற்றில் தங்களது வாழ்நாளில் இப்படியான மழைப்பொழிவை கண்டதில்லை என்று விசனம் தெரிவித்த பலரை நேற்று நாங்கள் சந்தித்திருந்தோம் என்ற வகையில் கடும் மழைப்பொழிவாக அந்த மழைப்பொழிவு வரலாறு காணாத மழைப்பொழிவாகவும் மிக கடும் வெள்ளம் ஒரு சில மணி நேரத்திலே மிக கடும் வெள்ளத்தை தந்த மழையாகவும் இருந்தது. பலருக்கும் சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. மெல்லவும் முடியாது, சொல்லவும் முடியாது, பலர் தவிக்கின்றார்கள். இதுதான் உண்மை. அது இளமை காலங்கள் திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் ஒலிக்கின்றது. அந்த பாடலை ரமேஷ் மூர்த்தி, வன்குவர் பவான், மொரின் மற்றும் டோன்மில் சந்திரன் ஆகியோர் விரும்பி கேட்டார்கள்.